0: இந்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 13 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 20 நாள், ஜூன் மாதம் 3 நாள், 2026 புதன்கிழமை. இன்றைய நாள் பொழுது அனைவருக்கும் இனியதாகவும் அனைவரும் நினைக்கும் எண்ணம் கைகூடும் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்த்துக்களுடனும் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

பிறருடைய பொருளை கள்ளத்தனமாக அவர் அறியாமல் திருடிவிடுவோம் என்று மனத்தால் நினைப்பது கூட தீயது ஆகும். குறள் எண் 282, அதிகாரம் கள்ளாமை.

பிறருடைய பொருளை கள்ளத்தனமாக அவர் அறியாமல் திருடிவிடுவோம் என்று மனத்தால் நினைப்பது கூட தீயது ஆகும். குறள் எண் 282, அதிகாரம் கள்ளாமை.

நேரம் காலை 5:53 45 இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கறீங்க இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் ஒழிக்கும் சென்னை அஞ்சலாக, காலை 6:02 அறிவிப்புகள், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவரிய சதீஷ்குமார் அவர்கள், காலை 6:15 பக்தி மாலை, காலை 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தி பகுதியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், காலை 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். காலை 7:00 அறிவோம் 1000, காலை 7:10 மதுரை தென்றல், காலை 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், காலை 7:25 நலமாய் வாழ காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி, நேர்த்தியான நெகிழி பயன்பாடு, பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ்கண்ணன் அவர்கள் உடன் உரையாடிவார் ஏ விக்னேஷ் அவர்கள். தொடர்ந்து மதுரை தென்றல், காலை 8:00 செய்தி சுருக்கம், காலை 8:02 மதுரை தென்றல், காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், காலை 9:00 அரங்கிசை சத்யநாராயண் அவர்களின் கீபோர்டு இசை, முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌழி அவர்களின் வயலின் இசை, ஹனுமந்தபுரம் ரா பூவராகன் அவர்களின் மிருதங்கம் இசை, நேர்குன்னம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்களின் கஞ்சிரா இசை. தொடர்ந்து 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 10:02 எனக்கு பிடித்த பாடல், முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், முற்பகல் 11:02 மதுரை தென்றல், நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், நண்பகல் 12:10 இசை மேடை பகுதியில் டி ருக்மணி அவர்களின் வயலின் இசை, நண்பகல் 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், நண்பகல் 12:50 மெல்லிசை, பகல் 1:00 அறிவிப்புகள், பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி.

0: மின்னஞ்சல் பகல் 1:10 என்னுயிர் தோழி வாங்க பேசலாம். பகுதியில் பாரம்பரியமும் புதுமையும். பூஜை பொருட்கள் தயாரிப்பாளர் கே பி ரேகா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு பகுதி. 3வது பகுதியாக தெரிந்து கொள்வோம் பகுதியில் கண்ணாடியால் கட்டப்படும் உயரமான கட்டிடங்கள் பற்றிய தகவல்கள். 4வதாக உங்களுக்காக பகுதியில் மன ஆரோக்கியமே. இதில் பெண்களின் மனநலுக்கான ஆலோசனைகள் வழங்குகிறார் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்றதன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். மதியம் 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல். மதியம் 1:55 பாரதியார் பாடல். மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மதியம் 2:15 மதுரத்தின்றல். மதியம் 2:40 விளையாட்டு அரங்கம் பகுதியில் தேசிய பளுதூக்கும் வீராங்கனை ஆர் கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம். பகுதி 2. மதியம் 2:55 வானிலை அறிக்கை. மதியம் 3 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை ஒலிபரப்பு மாலை 5:27. மாலை 5:30 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 ஒரு பட பாடல்கள். மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:40 மதுரத்தின்றல். மாலை 6:55 சேவை செய்திகள். இரவு 7 மதுரத்தின்றல். இரவு 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். இரவு 7:25 பண்ணை செய்தி. இரவு 7:30 மண்ணுமணியம் பகுதியில் பலாவில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஜி சதீஷ் அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 1. தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் நிறைவாக விடைபெறும் முன் இரவு 8 செய்தி அறிக்கை. இரவு 8:05 மதுரத்தென்றல். இரவு 8:30 இது நம்ம ஏரியா பகுதியில் கடலும் தமிழ் கவிதைகளும். உரை வழங்குகிறார் மாணவி கே மணிஷா அவர்கள். தொடர்ந்து அம்மாவின் தாலாட்டு முதல் இசை உரை வழங்குகிறார் மாணவி ஜே ஜோசா சலோமி அவர்கள். இரவு 8:45 மதுரத்தின்றல். இரவு 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இரவு 9:15 செய்திச் சுடர். இரவு 9 அரங்கிசை பகுதியில் டாக்டர் RS ஜெயலட்சுமி அவர்களின் வீணா இசை, MS வரதன் அவர்களின் மிருதங்கம் இசை மற்றும் ஜி விஜயராகவன் அவர்களின் கஞ்சிரா இசை. இரவு 10:45 நட்சத்திர கீதங்கள். இரவு 11 நிகழ்ச்சியும் நேரமும். இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இரவு 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய 1669 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். நேரம் காலை 5:59:45. நேர்களை இன்னும் சில நொடிகளில் காலை 6 செய்தி சுருக்கம் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக.
1: நேரம் 6 தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட நல்லாம்பட்டி கிராமத்தில் மது வணிகம் செய்வதற்கான மணமகள் மன்றம் திறக்கப்பட்டிருப்பதற்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். CBSE விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம்

0: உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காலை 6:02:30 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸ்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
2: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேர்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்திய ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
2: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
1: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
2: ஆல் இந்திய ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
1: மதுரை 2.
2: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
1: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
2: ஆல் இண்டிய ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
1: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
2: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டிய ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: நேரம் காலை 6:04 நேர்களே, இன்னும் சில நொடிகளில் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்கும் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ். சதீஷ்குமார் அவர்கள்.

0: Mr. Shivakumar, long seen as a contender for the top post since the party's victory in the 2023 assembly polls. Meanwhile, Congress has appointed senior Karnataka leader Siddaramaiah to its highest decision-making body, the Congress Working Committee CWC. The appointment is being seen as a significant organizational decision by the party leadership as it seeks to ensure stability and coordination within its Karnataka unit during a key political transition. West Bengal government will launch a major social welfare initiative, Annapurna Yojana, today. Chief Minister Subhendu Adhikari will formally inaugurate the scheme. The launch will be a massive synchronized event spanning the entire state. While the Chief Minister leads the central inauguration, beneficiaries of the Annapurna Yojana will participate virtually across all blocks, municipalities and municipal corporations. To ensure local participation, MLAs have been invited to attend the localized events, and the Chief Minister's main program will be broadcast via video conferencing directly to all block and municipal headquarters. Bangladesh's Foreign Minister Khalilur Rahman has been elected president of the 81st session of the UN General Assembly, UNGA. Dr. Rahman emerged victorious in a closely contested election held in UN General Assembly, garnering 99 votes against Cyprus' Special Envoy for Multilateralism, Andrias Kokkoris, who got 91 votes. His one-year tenure as head of the Chief Deliberative Policymaking and Representative Organ of the United Nations will commence in September. In accordance with the established regional rotation, the president of the 81st session was to be elected from the Asia-Pacific group. UNGA President-elect Dr. Rahman said that he will uphold the world body's work on human rights and engage all member states during his tenure. External Affairs Minister S. J. Shankar has congratulated Dr. Rahman on his election as UNGA President. In a social media post, Dr. J. Shankar said that he is looking forward to working closely with Dr. Rahman to advance the shared priorities of India and Bangladesh and strengthen multilateral cooperation. Indian nationals will no longer require an airport transit visa when traveling to a third country through German airports beginning today. German Embassy in India announced that the exemption will simplify travel for Indian citizens transiting through Germany on their way to other international destinations. The embassy described the decision as a reflection of the growing partnership between the two countries. It said the move underlines the German government's commitment to deepening ties between the two countries, facilitating the movement of people. In women's cricket, England sailed to a 6-wicket win over India in the third and final T20 international to clinch the series 2-1 at the County Grom Taunton in England last night. India felt confident after taking 3 early wickets, but a commanding partnership helped them with ease. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
2: தங்கம், வெள்ளி, விளைநிலம், மாளிகை எனப்பெறும் சொத்துக்களை விட உழைப்பே பெரிய செல்வம். உழைப்பென்பது உன்னதமான மூலதனம். மனிதனை நேர்மையாக உயர்த்த கருதிய இயற்கை மலைகளையும் ஆறுகளையும் கடல்களையும் நிலபுலன்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் படைத்து இந்த மூலப்பொருள்களிலிருந்து உன் உழைப்பினால் உனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள் என்றது. விதைகளில் மனிதனின் உணவு ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. பருத்தியில் அவன் ஆடை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. கல்லிலும் மண்ணிலும் அவன் இருப்பிடம் செறித்து வைக்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம் அவன் உழைப்பால் உருக்கொண்டன. அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது ஆண்டவனுக்கு மட்டுமன்று உழைப்பாளிக்கும் பொருந்தும். நிமிர்ந்து நிற்கும் கோபுரம், கோபுரத்துக்கு மேல் குருவியைப் போல பறக்கும் விமானம், அந்த விமான எல்லைகளை தாண்டி மேலே இருக்கும் நிலவில் போய் உட்காரும் ஏவுகணை, அந்த ஏவுகணையை தரையில் ஓர் அறையிலிருந்து கண்காணிக்கும் தொழில்நுட்பம், எல்லாம் மனிதர்களின் ஓயாத உழைப்பால் உருவானவை. உழைப்பால் உலகம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் உழைப்பாளி? ஆம், கேள்விக்குறி நிமிரவே இல்லை. ஒரு வேளாண் கூலியை பார்த்து

0: கொடுத்துவிட்டு தேசப்பிதா அரையாடையை அணிந்தார். இன்னும் அந்த வேளாண் தொழிலாளிக்கு முழு ஆடை கிடைக்கவில்லை. வானத்தளவு சேலை நெய்யும் நெசவாளி மாற்றுச் சேலைக்கு மனு போட்டு கொண்டிருக்கிறான். சாலைக்கு தார்குழம்பு கொதிக்க வைப்பவன் வீட்டில் குழம்பு கொதிக்கவில்லை. வருங்காலத்தில் உழைப்பவர்கள் வையத்தின் சட்டத்தை இயற்றப் போகின்றனர் என்ற நம்பிக்கை ஒளி எல்லா நாடுகளிலும் சுடர்விட்டு கொண்டிருக்கிறது. உழைப்பவருக்கே உலகத்தின் வளத்தை அனுபவிக்கும் அதிகாரம் உண்டு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்பது பாரதியின் உறுதிமொழி. உழைப்பவர் உயர்வு எய்துவதை யாராலும் தடுக்க இயலாது. வியர்வை முத்துக்களை மாலையாகத் தொடுத்து மண்மகளுக்குச் சூட்டும் உழவன் தன் உழைப்பை நிறுத்திவிட்டால் முடியரசர்களும் அதிகாரம் இழப்பர். உழைப்பென்பது நம் குருதியின் குணமாகிவிட்டால் உயர்வு நம் வீட்டுக் கதவை தட்டும். தந்தை இருவிழிகளையும் இழந்தவர், வேறு ஆதரவு இல்லை. இச்சூழலில் இளைஞன் ஒருவன் நிலக்கரி சுரங்க தொழிலாளியானான். ஓயாது உழைத்து நற்பெயரை பெற்றான். ஓய்வு நேரங்களில் தையல் வேலையை செய்தான். மேலும் மேலும் உழைத்தான். தொடர்ந்து இடைவிடாது முயற்சி செய்தான். அதன் விளைவு இந்த உலகத்திற்கு நீராவி எஞ்சின் கிடைத்தது. அதை கண்டுபிடித்த ஜார்ஜ் ஸ்டீவன்சன் புகழ்பெற்ற அறிவியல் மேதையானார். சிகரத்தை நோக்கிய பயணங்களில் இருப்பவர்கள் சிந்தனையை சிதறவிடுவதில்லை. பொழுதுபோக்கில் நேரத்தை இழப்பதில்லை. பசி நோக்காது, கண் துஞ்சாது, குறிக்கோளை நோக்கிய அம்பாக சென்று கொண்டிருப்பவர்கள் வெற்றிக்கனிகளை நிச்சயம் பெறுவார்கள். இளைஞன் ஒருவன் சோர்ந்து கிடந்தான். வறுமை அவனை வாழ்க்கையில் வெறுப்படைய வைத்தது. ஏதாவது தொழில் செய்யக்கூடாதா என்று ஒரு பெரியவர் அவனை கேட்டார். மூலதனம் எதுவும் இல்லையே என்றான் அந்த இளைஞன். உன் கைகளை விட மூலதனம் எதற்கு? உன் கால்கள், உன் கண்கள் எல்லாமே எத்தனையோ தொழிலை செய்ய முடியுமே என்றார் அவர். உண்மைதான். கைகளால் ஏரோட்டலாம், கற்றுக்கொண்டால் காரோட்டலாம், கால்களால் தறி நெய்யலாம், காலால் மண்ணை மிதித்து கையால் பாண்டம் செய்யலாம். உழைக்காமல் இருப்பவனை காலம் கண்டுகொள்ளாமல் சென்றுவிடும். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பதை மனதில் ஆழமாகச் சிந்தித்து உழைப்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.

நேரம் காலை 6:15. இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்க இருக்கீங்க பக்தி பாடல்களாக ஆன்மீக மனம் கமழும் பக்தி மாலை. பக்தி மாலை தொடுக்கும் முதல் கானம் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில் தான் ஒலிக்க இருக்குது.

நேரம் காலை 6:22. ஆன்மீக மனமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது பக்தி மனம். பக்தி மனம் தொடுக்கும் அடுத்த ஆன்மீக கானமாக ஒலிக்கருக்கு இஎம் ஹனீஃபா அவங்களோட குரலை தான் இணைந்திருங்கள். இசையோடு இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

இந்த இனிமையான குளிர்ச்சியான காலை பொழுதுல பக்தி பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பக்தி மாலை நேரம் காலை 6:26, 10:00. இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸ். பக்தி மாலையில் தொடர்ந்து ஒலிக்கும் பக்தி பாடல் மின்மினி அவங்க குரலில் தான் கேட்க இருக்கோம்.

நேரம் காலை 6:30 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸ். வைகரை பொழுதுல இசை மனம் கமழும் பக்தி பாடல்கள் தான் கேட்க இருக்கீங்க. இது பக்தி மாலை. பக்திமலையில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் பாம்பே சிஸ்டர்ஸ் சங்கீதா, அவங்களோட குரலில் தான் கேட்க இருக்கோம். கேட்கலாம்.

0: நேரம் காலை 6:35. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மாவுப்பூச்சி தாக்குதலின் கட்டுப்பாட்டு வழிமுறைகள் குறித்து தோட்டக்கலைத்துறை சில தகவல்களை வெளியிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் கொய்யா, மா, எலுமிச்சை, சப்போட்டா, வாழை, பப்பாளி, தர்பூசணி போன்ற பழப்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. காய்கறி மற்றும் பழப்பயிர்கள் உற்பத்தியில் பெரும் சவாலாக இருப்பது பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் ஆகும். சாரூறிஞ்சும் பூச்சிகளான இலைப்பேன், அஸ்வினி, தத்துப்பூச்சி, வெள்ளையி மற்றும் மாவுப்பூச்சி போன்றவை பயிர்களை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இதில் மாவுப்பூச்சி அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தோட்டக்கலை பயிர்களில் மாவுப்பூச்சி தாக்குதல் அதிக அளவு உள்ளது. இதனால் இப்பயிர்கள் மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. தட்பவெப்ப நிலை மாற்றம் காரணமாக மாவுப்பூச்சியின் தாக்குதல் அதிகரித்துள்ளது. பயிர்கள் வளர்ச்சி குன்றி மஞ்சள் நிறமாக மாறி பின் செடிகள் வாடி விடுகின்றன. இந்த மாவுப்பூச்சி ஒரு செடியிலிருந்து மற்ற செடிகளுக்கு எளிதில் பரவி விடுகிறது. இதனை அழிக்க மிகவும் பாதிக்கப்பட்ட பயிர்களில் இருந்து செடிகளை பிடுங்கி எடுத்து எரித்துவிட வேண்டும். 3% வேப்ப எண்ணெய் 25 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். 3% வேப்ப எண்ணெயை 25 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். மெட்டாரைசிம் அல்லது பெவேரியா பேசியானா 5 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் நேரங்களில் புரோபனோபாஸ் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். அல்லது தயாமிக் தாக்சிம் மற்றும் ஒட்டும் திரவம் 0.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம்.

0: என விருதுநகர் மாவட்ட தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் காய்கறி மற்றும் பழப்பயிர்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. இவைகளில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த இரசாயன உரம், மருந்துகளை தவிர்த்து இயற்கை வெளி உரம், பயிர் பாதுகாப்பு மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். நன்றாக மக்கிய தொழு உரம், மண்புழு உரம் மண்ணின் பௌதிக குணத்தை மேம்படுத்தி உற்பத்தி தன்மையை அதிகரித்து கொடுக்கும். ஊட்டமேற்றிய தொழு உரம், குறைந்த அளவு இரசாயன உரம், இயற்கை உரம் கலந்த கலவையாக பயன்படுத்தலாம். காய்கறி விதைகள் விதைப்பதற்கு முன் ட்ரைகோடெர்மா விரிடி போன்ற உயிர் பாதுகாப்பு மருந்துகளை கலந்து விதை நேர்த்தி செய்வதால் நாற்றங்கால் நிலையில் ஏற்படும் நோய் தாக்குதலை தடுக்கலாம். பஞ்சகாவியா போன்ற திரவ நிலை உரங்களை தெளிப்பதால் பயிர்களின் வளர்ச்சி மற்றும் பூப்புக்கும் தன்மை அதிகரிக்கும். வேப்பம்புண்ணாக்கு கரைசல், வேப்ப எண்ணெய், வேப்பங்கொட்டை சாறு போன்ற வேம்பு சார்ந்த பயிர் பாதுகாப்பு மருந்துகளை பயன்படுத்தலாம். எனவே விவசாயிகள் ரசாயன உரம் மருந்துகளை தவிர்த்து இயற்கை வழி உரம் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு விருதுநகர் வேளாண் அறிவியல் நிலையம் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த உழவன் செயலின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து நிறைய விவரங்கள் தெரிய வருதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து?
2: உழவன் செயலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை அமைச்சகத்தால், அதாவது தமிழ்நாடு அரசோட வேளாண்மை அமைச்சகத்தால் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஒரு விவசாயிக்கு தேவையான என்ன மாதிரியான திட்டங்களை வந்து அரசு வந்து செயல்படுத்துது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து அதில் இருக்கும். வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை, கால்நடை துறையில் இருந்து கூட என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத அந்த தகவல்கள் வந்து இதில் இருக்கும். விவசாயிகள் வந்து நீங்கள் அதை பதிவிறக்கம் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதில் உங்கள் ஊர் பேர், உங்கள் மாவட்டம், உங்கள் வட்டம், நீங்கள் எந்த கிராமம் எல்லாமே சேர்த்து அதில் வந்து பதிவு பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் பகுதியில் என்ன மாதிரியான மானியங்கள் கிடைக்குது, எந்த மாதிரியான விதைகள் வந்து கிடைக்குது, எந்த மாதிரியான நாற்று கிடைக்குது, எந்த மாதிரியான விதைக்கரணைகள் கிடைக்குது, எந்த அளவுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க, வேறு என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது, எல்லாமே வந்து நீங்கள் அந்த உழவன் செயலி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் அதில், அதாவது கடந்த ஆண்டு முதலே அதுக்கு வந்து நீங்கள் முன்பதிவு செய்கிறதுக்கு வந்து அந்தந்த அலுவலகம் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உழவன் செயலி மூலமாகவே எனக்கு வந்து இந்த மாதிரி கோ4 கம்பெனி பேரோட கருணை வந்து வேணும், ஒரு 1000 கருணை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த துறையிலிருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த துறை மூலமாக உங்களுக்கு முன்பதிவு ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்மளுக்கு வந்துடும். நீங்கள் நேரடியாக போய் அலுவலர்கிட்ட பேசி அலுவலகத்தில் பதிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வேளாண்மைத்துறை மூலமாக இப்படி தான் வந்து விவசாயிகளுக்கு இந்த முன்னுரிமை, நம்ம உழவன் ஆப்பில் வந்து பதிவு பண்ணுற முன்னுரிமை அடிப்படையில் தான் மானிய திட்டங்களை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
1: அவங்க இடம் தேடியே வந்துடும்.
2: ஆமாம், அவங்க என்கொயரி கூப்பிடுவாங்க, ஓகே எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா விவசாயிகளுக்கு வந்து அந்த மானியம் வந்து போய் சேர்ந்துடும். இல்லைன்னா என்ன விதைக்கரணைகளா விதைகளா அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும், விவசாயிகளுக்கு சேர்ந்துடும்.
1: அதுக்கு இவங்க என்னெல்லாம் கொடுக்கணும் டாக்குமெண்ட்ஸ்?
2: இல்லை, பெரும்பாலும் விவசாயிகள் இப்போ நான் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ஆதார் கார்டு, உங்களுடைய நீங்கள் என்ன விவசாயம் செஞ்சு கொண்டுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்டாச்சிட்டா இல்லைன்னா அடங்கல்னு சொல்லுவோம். இப்போ சமீபத்தில் என்ன அந்த நிலத்தில் வந்து பண்ணுறோம், இல்லை கால்நடை வளர்ப்போருக்குன்னா அதுக்கான இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ், இப்போ நான் ஒரு 10 மாடு வச்சுருக்கேன் அப்படின்னா 10 மாடுக்கு நம்ம இன்சூரன்ஸ் பதிவு பண்ணிப்போம். மாடு இருக்கிறதுக்கு அடையாளம் வந்து
1: அதான்.
2: ஆமாம், அது வந்து நம்ம வந்து எந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு என்னென்ன பெரும்பாலும் தேவைப்படக்கூடியது விவசாயிகளோட ஆதார், விவசாயிகளோட பட்டாச்சிட்டா, அடங்கல், கால்நடைகளோட பற்றிய தகவல், வேறு எதுவும் வந்து விவசாயிகளுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. வேறு ரொம்ப மிஷினரி இல்லை வந்து நம்ம ஒரு பெரிய பெரிய பாலிகை ஊசி இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அதோட லே அவுட் வந்து கேட்பாங்க. ட்ரிப்பு போடுறோம் அப்படின்னா அதோட ஃபீல்டு லே அவுட் ட்ரையிங் வந்து கேட்பாங்க.
1: இப்போ இந்த தீவன பயிர்லேயே சாகுபடி செய்கிறதுல ஏதாவது முக்கியத்துவம்னு இருக்கா?
2: ஆமாம், கண்டிப்பாக வந்து விவசாயிகள் வந்து முக்கியத்துவம் இருக்கணும். என்ன அப்படின்னா நிறைய மற்ற பயிர்களுக்கு வந்து நிறைய செயற்கை உரங்கள் வந்து நிறைய போடுவோம், யூரியா, டிஏபி, காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி போடுவோம். இந்த மாதிரி ஆனால் சாகுபடி தீவன பயிர்கள் சாகுபடி பண்ணும்போது மட்டும் பெரும்பாலும் எல்லாமே பரிந்துரைக்கிறது எல்லாமே வந்து ரசாயன உரங்களாக இருந்தாலும் விவசாயிகள் வந்து, ஏன்னா நம்ம தீவன பயிர் போடுறதுக்கு வந்து கால்நடைகளுக்கு தான், கால்நடைகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீங்கள் வந்து தொழு உரமாக மாற்றி இல்லை மண்புழு உரமாக மாற்றி அதையே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம

0: தீவனப்பயிர் சாகுபடிக்கு வந்து இடணும். ஏன்னா நீங்கள் ரசாயனம் போட்டால் என்ன ஆகுது, ஏதோ ஒரு அளவில் வந்து நம்ம கால்நடைக்கு போகுது, இந்த கால்நடையில் இருக்கக்கூடிய உற்பத்தியாகக்கூடிய பொருள் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ அதனால் பெரும்பாலும் இல்லைனா பாதி பாதி ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம்னு சொல்லுவோம், இயற்கையை பாதி செயற்கையை பாதி நீங்கள் கலந்து போட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நம்மளை சார்ந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து அது தீங்கு விளைவிக்காது. மற்றபடி இந்த தீவனப்பயிர்கள் வந்து பூச்சி மருந்து அடிக்கணும், நோய் மருந்து அடிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், பூஸ்டர் அடிக்கணும், எதுவுமே வந்து கிடையாது. உரம் மேலாண்மை மட்டும்தான், உரம் தண்ணி மட்டும்தான் ரொம்ப முக்கியமாக வந்து தீவனப்பயிருக்கு தேவை. அந்த உரத்திலையும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல முறையில் வந்து நம்ம கால்நடை வளர்ப்புக்கு வந்து நல்ல தீவனத்தை வந்து கொடுக்கலாம்.
1: அப்போ ஒன்று கொண்டு தொடர்புடையது.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம்.
2: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை கால்நடைகளுக்கான தீவனப்பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: இன்று முதல் புத்தம் புது பொலிவுடன் மலர காத்திருக்கும் முதன்மை அலைவரிசை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இசை நிகழ்ச்சி, திரைக்கானம், இலக்கியம், நாடகம் என பல பரிணாமங்களோடு இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளோடு புது பொலிவுடன் மலர காத்திருக்கிறது. முதன்மை அலைவரிசையின் முத்தாய்ப்பான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இன்று முதல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலை 6:44:30, இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை இன்னும் சில நொடிகளில் காலை 6:45 மாநில செய்திகள் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக.

வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், நான்கு வழி சாலைகளை ஆறு வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், வெளிப்படையான நிர்வாகத்தால் மாநிலத்தின் நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சியை நோக்கி முன்னே

நிறைவேறும் என்றும் திரு ஆதவர்ஜுனா அதில் கூறியுள்ளார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதை தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. தமிழக

0: திரு தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்களை அரசு எடுத்து வருவதாக கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற குறைந்த நாட்களிலேயே மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். 5 ஏக்கருக்கு குறைவான விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பால் பயனடைந்துள்ள விவசாயிகள் அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிலையில், ஒரு சிலரின் தூண்டுதலால் குறிப்பிட்ட விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருவதாக திரு நிர்மல்குமார் குறை கூறினார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. முந்தைய திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக திரு கே என் நேரு இருந்தபோது அந்த துறையில் பணி நியமனம் வழங்குவதற்காகவும் டெண்டர்கள் வழங்கவும் 10 கோடியே 20 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை திரு கே என் நேரு வரும் 12ஆம் தேதி நேரில் ஆஜராக கோரி சம்மன் வழங்கியுள்ளது. தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். மந்தைக்குளம் ஏரி தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்ட பணிகள் மற்றும் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அள்ளிநகரம் நகராட்சி சார்பில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் மந்தைக்குளம் கண்மாய் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் துறை சார்ந்த அலுவலர்களுடன் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது தூர்வாரும் பணிகள் தரமான முறையில் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதை ஒட்டி வீரபாண்டி மற்றும் பழனிச்செட்டிப்பட்டி பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்தார். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதழியல் கல்வி நிறுவனத்தின் 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். ஆர்வமுள்ள நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கு இதழியல் மற்றும் ஊடகவியல் துறைகளில் தரமான கல்வியை குறைந்த கட்டணத்தில் வழங்குவதே சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார். இதற்கான விதை முந்தைய ஆட்சியில் போடப்பட்டது என்றும் அதற்கான பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம் தொடங்கி சத்தீஸ்கட், விதர்பா வழியாக வட தமிழகம் வரை நீடிக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உட்பட தமிழகத்தின் 22 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பருவமழை சற்று தாமதமாக நாளை தொடங்கும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையுடன் கூடிய குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை நாளை முதல் துவங்கும் என வானிலை மையம் அறிவித்தது. வழக்கம்போல் ஜூன் 1ஆம் தேதி துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை துவங்குவதில் காலதாமதமாக ஏற்பட்டதாக வானிலை மையம் அறிவித்த நிலையில் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை

0: அடுத்து அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது சாரல் மழை துவங்கிய நிலையில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து ஆகஸ்ட் மாதங்களில் இங்குள்ள குற்றாலம் அருவிகளில் புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு உலகின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே சண்டை நிறுத்தம் தொடர்பாக அதிகாரிகள் நிலையிலான நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் தொடங்கியது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மீனாட்சி மதன் ராயை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள இருங்காட்டுக் கோட்டையில் உள்ள ஹுண்டாய் நிறுவனத்தில் நேரிட்ட தீ விபத்து குறித்து அந்நிறுவன பிரதிநிதிகளுடன் மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு தென்னரசு ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தில் மேல்நிலை துணை தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5 வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான 3 மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டாண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 5 விக்கெட் இழப்பிற்கு 180 எடுத்தது. 181 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 4 விக்கெட் இழப்பிற்கு 184 எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் காலை 6:55. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து ஒலிக்க இருக்க இயற்கை இன்பம் சூழல் சிந்தனையாக.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
4: புல்வெளிகள், அட மஞ்சள் கலரில் புல் மட்டும் இருக்கும், வெறிச்சோடிய இடம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவசரப்படாதீங்க, இதில் தான் பெரிய ட்விஸ்ட் இருக்குது. வெளியில் பார்த்தா இங்கே எதுவுமே இல்லைன்னு தோணும், ஆனால் இந்த அமைதியான புல்வெளிக்குள்ளே ஒரு ரகசிய உலகமே ஒளிஞ்சிருக்குது. அங்கே வாழ்கிற உயிரினங்கள் வேறு எங்கேயுமே கிடைக்காது, கிராஸ்லாண்ட்ஸ்னு அந்த இடத்த சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலையும் இப்படிப்பட்ட புல்வெளிகள் இருக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள், நீலகிரி, கொடைக்கானல், ஆனைமலை, மேகமலை பகுதிகளில் ஷோலா புல்வெளி சூழல் அமைப்பு இருக்குது. அதாவது காடு மற்றும் புல்வெளிகள் சேர்ந்த ஒரு தனிப்பட்ட இயற்கை அமைப்பு. இந்த புல்வெளிகள் மழை நீரை சேமிக்கிற பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி வேலை செய்யுது. அதனால தான் காவேரி, வைகை, தாமிரபரணி மாதிரி பல ஆறுகளுக்கு உயிர் கிடைக்குது. புல்வெளி அழிஞ்சால் அது புல்லு தானேன்னு கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை, அது நம்ம தண்ணீர் எதிர்காலத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். பகலோட கொடுமையான வெயில் கொஞ்சம் குறைஞ்சி இரவு குளிர் ஆரம்பிக்குது, அப்போ தான் புல்வெளியோட நைட் ஷிஃப்ட் வேலைக்காரர்கள் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. புல்வெளியில் இரவில் முதல்ல உங்களுக்கு திடீர்னு ஷ்னு ஒரு சத்தம் கேட்கலாம், ப்ரெஷர் குக்கர் விசில் மாதிரி சத்தம். உடனே திரும்பி பார்க்காதீங்க, ஏன்னா அது புல்வெளியோட ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஆபத்தான வேட்டைக்காரன், சா ஸ்கேல்டு வைப்பர் பாம்பு. இந்தியாவில் மிக விஷமுள்ள பாம்புகளில் இதுவும் ஒன்று. இரவில் எலிகள் உடம்போடு வெப்பத்தை உணர்ந்து வேட்டையாடும். இதுக்கு நைட் விஷன் மட்டுமில்லை, ஹீட் சென்சாரும் இருக்கும் போல். அதுக்கப்புறம் இரவு காற்றுல ஒரு மெல்லிய

0: ஊலி சத்தம் கேட்கும். யார் இதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள புல்வெளியோட ராஜா என்ட்ரி கொடுத்துருவோம். கிரே கோஸ்ட் ஆஃப் கிராஸ் லேண்ட்ஸ்னு அழைக்கப்படுற இந்திய சாம்பல் ஓநாய். பொதுவாக இது சிங்கார மான், கருப்பு மான் மாதிரி விலங்குகளை வேட்டையாடும். இந்த ஓநாய் ஒரு முக்கியமான வேலையும் பண்ணுது. புல் சாப்புற விலங்குகள் அளவுக்கு மீறி பெருகாமல் பார்த்துக்குது, இல்லைன்னா புல்வெளி கொஞ்ச நாள் புல் இல்லா வெளியாகிடும். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த புல்வெளிகளை வேஸ்ட் லேண்டுன்னு நினச்சி கட்டிடங்கள், விவசாயம், மர நடுவு திட்டங்கள் மனித பயன்பாட்டுக்காக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த ஓநாய்களின் எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ராஜஸ்தானின் வறண்ட புல்வெளிகளில் இன்னொரு பிரபலமான குடியிருப்பாளர் இருக்கார். இந்த புல்வெளியோட பிராண்ட் அம்பாசிடர்னு கூட சொல்லலாம், கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். 15 கிலோ வரை எடை இருக்கும் இந்த பெரிய பறவை கருப்பு கொண்டை, வெள்ளை கழுத்து, உயரமான தோற்றத்தோட சம கம்பீரமாக இருக்கும். ஆனால் இதோட வீடு அழிஞ்சிக்கிட்டே போகிறதால இதுவும் அழிவின் விளிம்பில் போராடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கும் ஒரு புல்வெளி ஹீரோ இருக்கா தெரியுமா? நீலகிரி தார். மலை புல்வெளிகளில் வாழும் இந்த விலங்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடையாளங்களில் ஒன்று. இந்த உயிரினம் வாழ்கிற இடம் குறைஞ்சா அதோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும். புல்வெளிகளில் விலங்குகள் மட்டுமல்ல செடிகளும் சம சுவாரஸ்யம். எருக்கு செடி பார்த்துருப்பீங்களே, பெரிய இலைகள், ஊதா பூக்கள், பார்க்க ரொம்ப அழகு. ஆனால் இதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதோட பால் மாதிரி வரும் சாறு விஷமாக இருக்கும். அதனால் நிறைய விலங்குகள் இதை தொடவே மாட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் பயம் இல்லை. டைகர் பட்டாம்பூச்சியோட புழுக்கள் மட்டும் நாங்கள் வேறு லெவல்னு இந்த இலைகளை சாப்பிடும். அப்படி சாப்பிட்டதால் அவங்களையும் வேட்டையாடுறவங்க தள்ளி நிற்கிறாங்க. புல்வெளிகளை நம்பி விலங்குகள் மட்டுமல்ல மனிதர்களும் வாழ்கிறாங்க. இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான மக்கள் கால்நடைகளை மேய்ச்சலுக்காக இடம் இடமாக சுற்றுற மேய்ப்ப சமூகங்கள், மாடுகள், ஆடுகள், எருமைகள், ஒட்டகங்கள், யாக்கள் எல்லாத்தையும் புல்வெளிகளில் மேய்ச்சலுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டிலையும் பல கிராமங்களில் கால்நடை வளர்ப்புக்கு புல்வெளி ரொம்ப முக்கியம். ஆடு மாடு மேய்ச்சலுக்கு இயற்கை புல்வெளிகள் தேவை. புல்வெளி குறைஞ்சா விவசாயிகளும் கால்நடை வளர்ப்பவர்களும் நேரடியாக பாதிக்கப்படுவாங்க. அதனால் இங்கே மரம் நடுவோம், இன்னும் பசுமையாக்குவோம்னு நினச்சி புல்வெளிகளை மாற்ற ஆரம்பித்தா நாம் ஒரு முழு சூழல் அமைப்பையே அழிக்கிறோம். அதோட அந்த உயிர் பல்வகை தன்மையையும் இழக்கிறோம். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுப்போம், புல்வெளிகள் வெறும் வெட்ட வெளி கிடையாது, அது உயிர்கள் நிறைந்த ஒரு உலகம். புல்வெளிகள் மரங்கள் இல்லைன்னு குறைச்சி மதிப்பிடாதீங்க. இவங்க மண்ணுக்கு கீழே கார்பனை சேமித்து வைக்கிற கார்பன் சிங்காகவும் வேலை செய்கிறாங்க. காடுகள் மட்டுமல்ல புல்வெளிகளும் காலநிலை மாற்றத்துக்கு எதிராக அமைதியாக வேலை செய்கிற ஹீரோக்கள் தான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

சாயம் காலை 7 மணி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி இந்த அலைவரிசையில் கேட்கலாம் அறிவோம் ஆயிரம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் பாண்டிலட்சுமி பிரியா. அறிவோம் ஆயிரம் பகுதியில் இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய நாள் குறித்த சிறப்புகள் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஜூன் 3 தேதியான இன்று உலக மிதிவண்டி தினமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது மிதிவண்டி அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடு விளைவிக்காம மனித ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்லலாம். கேட்ட இந்த தகவலோட ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

கனிவம் ஆயிரம் பகுதியில் இன்றைய நாள் குறித்த சிறப்புகள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஜூன் 3 தேதியான இன்று தேசிய முட்டை நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, உலக சைடர் தினமும் இன்னைக்கு தான் அனுசரிக்கப்படுகிறது. கேட்ட இந்த தகவலோட ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். CBSE விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலீலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமரின் பட்டியலின மக்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறியவுள்ளார். நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு பட்டியலின மேம்பாட்டுத் திட்டத்தின் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அத்தகைய திட்டங்களை திறம்பட நடைமுறைப்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் அவர் அறிவுறுத்தவுள்ளார். பட்டியலின மக்களின் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ள 32,000 மாதிரி கிராமங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் டாக்டர் வீரேந்திரகுமார் ஆய்வு செய்ய இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அவருடன் அந்நாட்டு வெளியுறவுத்துறை, நிதி மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர்நிலைக் குழுவும் புதுதில்லி வரவுள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், வெனிசுலா அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளதாக கூறினார். இந்த பேச்சுகளின் போது வர்த்தகம், முதலீடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம்

0: மற்றும் மருந்து துறைகளில் இந்தியாவும் வெனிசுலாவும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அவர் கூறினார். வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீடு மற்றும் அவருக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் பல துறைகளில் ஆழமான உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் வெனிசுலா அதிபரின் வருகையின் போது ஆலோசிக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE-யின் விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம் என்ற சேவை கொள்முதல் செய்யப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து CBSE தலைவர் மற்றும் செயலாளரை மத்திய கல்வி அமைச்சகம் பணியிடமாற்றம் செய்துள்ளது. இந்நிலையில் இந்த முறைகேடு தொடர்பாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருமதி ராதா சௌஹான் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்றும் மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த ஆண்டிற்கான பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் July 31 விண்ணப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. துணிச்சல் மிக்க செயல், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அளப்பரிய பங்களிப்பை வழங்கும் சிறார்களுக்கு ஆண்டுதோறும் பால புரஸ்கார் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் வழங்கப்படும் இந்த விருதுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநா பொதுச்சபையின் 81st கூட்டத்திற்கான தலைவராக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் கலீலுர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஐநா பொதுச்சபையில் இதற்காக நடைபெற்ற தேர்தலில் சைப்ரஸ் நாட்டின் சிறப்பு தூதர் ஆண்ட்ரியஸ் ககௌரிஸை விட 8 வாக்குகள் அதிகம் பெற்று கலீலுர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு 99 வாக்குகள் கிடைத்தன. வரும் September தொடங்கி ஐநாவின் கொள்கை முடிவுகள் மற்றும் பிரதிநிதிகள் அமைப்புக்கு இவர் ஓராண்டு காலம் தலைவராக இருப்பார். தமது தேர்வு குறித்து கருத்து தெரிவித்த கலீலுர் ரஹ்மான், மனித உரிமைகளுக்கு உட்பட்டு இந்த பதவியை தாம் வகிக்க இருப்பதாகவும் தமது பதவிக்காலத்தில் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் கூறினார். இதனிடையே ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கலீலுர் ரஹ்மானுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், 4 வழி சாலைகளை 6 வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முக்கிய சமூக நலத்திட்டமான அன்னபூர்ணா திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி கொல்கத்தாவில் முறைப்படி இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் இத்திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னபூர்ணா திட்ட பயனாளிகள் அனைத்து நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் காணொலி மூலம் இத்திட்டத்தில் இணைய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு DK சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை 4 நடைபெறும் நிகழ்ச்சியில் திரு DK சிவக்குமாருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதைத் தொடர்ந்து திரு DK சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியில் ஆட்சி மாற்றம் தொடர்பாக நீண்ட இழுபறிக்கு பின்னர் துணை முதலமைச்சராக இருந்த டி கே சிவக்குமாரை கட்சி

0: மேரிடம் முதல்வராக நியமித்தது. இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் வெற்றிலையிலிருந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் செந்தில்வேல் என்பவர் இத்திட்டத்தின் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மத்திய அரசின் பிஎம்எஃப்இ ஸ்கீம் மூலமா 12 லட்சம் லோன் வாங்கி நான் குளிர்பான தொழில் தயார் பண்ணோம். இயற்கையாக விளையக்கூடிய வெத்தலை மூலமா குளிர்பானம் தயாரித்து நாங்கள் இப்போ மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மேலும் இந்த தொழிலை விருத்தி அடைவதாக மத்திய அரசின் பல திட்டங்கள் எங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் வெற்றிலை மட்டுமல்லாமல் மற்ற பிளேவர் மூலமாகவும் குளிர்பானங்கள் தயாரித்து விற்பனையை செய்ய தொடங்கியுள்ளோம். இந்த தொழில் மூலமாக எங்களுக்கு மாதம் ஒரு 60,000 ரூபா வருமானம் வரக்கூடிய அளவிற்கு இது மேலும் விரிவிடும் என்ற நம்பிக்கையில் இந்த நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். மகாராஷ்டிரா மாநில போக்குவரத்து கழக பேருந்துகள் பர்தோலி அருகே சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விபத்து நடந்த பகுதியில் மீட்பு பணிகள் நடைபெறுவதாகவும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கவும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டாண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து 1 நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள்.
4: செல்வத்து செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. பொதுவாக காது மடல்கள் முகத்தோற்றத்துக்கு முக்கியம். காது மடல் இல்லாமலே சில குழந்தைகள் பிறக்கும். அவற்றில் சிறிதாகவும் பெரிதாகவும் முயல் காது போலவும் பிறந்தால் குறைபாட்டினை சிறு குழந்தை பருவத்திலேயே சரி செய்ய அறுவை சிகிச்சைகள் உள்ளன. அவற்றை ஒவ்வொரு ஸ்டேஜஸாக 2-3 முறை செய்து அவற்றை சரி பண்ண முடியும். சிறு குழந்தை பருவத்திலேயே செய்ய தவறினால் பின்பு அவர்களுடைய முகத்தோற்றத்தில் காது மட்டும் வித்தியாசமாக இருப்பதாக அவர்கள் வயதிற்கு வந்த பிறகு மிகவும் ஒரு தாழ்வு மனப்பான்மை, திருமண மற்ற நேர்காணல்களில் அவர்கள் மனத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கி அவர்கள் மனச்சோர்வு உண்டாகும். ஆக இதற்கு வழி உண்டு. 2வது காது அடைப்பு. காது அடைப்புக்கு முக்கியமான காரணம் காதின் உள்ளே இயற்கையாக படியும் மெழுகு போன்ற காது குரும்பி. வளவளப்பான இந்த பொருள் செருமினஸ் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை சுரப்பியில் வெளிச்செவி குழலில் படிகின்றது. இதனுடன் சிறு சிறு முடி மயிர்கால்களும் அங்கே இருக்கின்றன. ஒரு எறும்போ வேறு சிறு தும்பிகளோ காதிற்குள் நுழைந்தால் இந்த மெழுகினால் உண்டாக்கக்கூடிய வளவளப்பான தன்மையும் வெறுக்கக்கூடிய

0: ஒரு வாசனையையும் அவை தாழ முடியாமல் வெளியே செல்வதற்கு முயலும். கால்கள் அவற்றில் பிணைந்து கொள்ளும். அதனால் அவை வழி தெரியாமல் தான் காதுக்குள் சுத்தி கொண்டிருக்கும். அதற்கு உடனடியாக முதலுதவியாக நாம் உள்ளே எண்ணெயோ தண்ணீரோ சுட்டு மருந்துகளோ விட வேண்டிய அவசியமில்லை. ஒரு ஒளி, டார்ச் ஒளியை காதிற்குள் புகுத்தினால் அவைகள் வெளியே தானாகவே வெளிவந்துவிடும். இரண்டாவதாக, மூக்கில் சளி பிடித்திருந்தாலோ இருமல் இருந்தாலோ காது சவ்வுக்குள் நீர் கோர்ப்பதால் அடைப்பும் உண்டாகும், வலியும் உண்டாகும். சிறு குழந்தைகளுக்கு மூக்கின் பின்புறம் அடிநாய்டு, தொண்டையில் டான்சில் போன்ற சதை வீங்கும் வத்தும். 3.5 வயது முதல் 14 வயது வரை இவை உணவு பழக்க வழக்கத்தினாலும் வெளியிலுள்ள தட்பவெப்ப நிலை மாறுபாட்டாலும் வீங்கும் வத்தும், வீங்கும் வத்தும். இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அடைப்பினாலும் காதுக்கு சளி எவ்வி அந்த காது அடைப்பு உண்டாகும், வலியும் உண்டாகும். ஆனால் அதிகமாக நீர் கோர்வை இருந்தால் சவ்வில் ஓட்டை உண்டாகி அந்த நீர் வெளியேறினால் உடனடியாக வலி நீங்கும். காதில் இதற்கு சொட்டு மருந்தும் கூட விடலாம். காதில் சீழ் துர்நாற்றத்துடன் வந்தால் சீழ் அருகாமையில் உள்ள மூளைக்கோ, மூளைகளின் உறைகளுக்கோ அல்லது கழுத்து பகுதிகளுக்கோ அருகாமையில் உள்ள பகுதியில் சீழ் கட்டியாக மாறி காய்ச்சல் போன்ற பிற உபாதைகளை உண்டாக்கும். துர்நாற்றம் இல்லாத சீழ் வடிதலுக்கு அறுவை சிகிச்சை மூலம் சவ்வில் உள்ள ஓட்டையை அடைத்து கேட்கும் திறனை இழக்காமல் காக்கலாம். துர்நாற்றம் உள்ள சீழ் மூளைக்கு பரவுகின்ற அபாயம் இருப்பதால் கண்டிப்பாக அறுவை சிகிச்சையின் மூலமாக அந்த சீழினை அகற்றிட வேண்டும். காதினில் வெளிப்பொருட்கள், உயிருள்ள எறும்பு, பூச்சிகள் நுழையலாம். உயிரற்ற விதைகள், பிளாஸ்டிக் பொருட்கள், சிறு சிறு பொருட்களை சிறு குழந்தைகள் பள்ளியிலோ விளையாடும் இடத்திலோ வீட்டிலோ காதில் நுழைத்து விடலாம். அதை உடனடியாக மக்கள், அருகாமையில் உள்ளவர்கள் அதை எடுக்க முயற்சி செய்கிறேன் என்று ஏதேனும் ஒரு கருவியை வைத்து குழந்தைக்கு வலியை உண்டாக்கி ரத்தம் வர வைத்து விட்டால் குழந்தைகள் மிகவும் துன்புறுவார்கள். உடனடியாக அருகாமையில் உள்ள மருத்துவமனைக்கு மருத்துவரிடம் அழைத்து சென்றால் அவர் ஒளி பாய்ச்சி அவற்றை பார்த்து எந்த விதமான சேதமும் இல்லாமல் காதினுடைய சவ்வினை பாதுகாக்கும் பொருட்டு மிகவும் எச்சரிக்கையாக அவற்றை வெளியே எடுத்து விடுவார்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளித்தார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி. ராஜசேகரன் அவர்கள்.
2: நேரம் 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: வீட்டில் இருக்கிற பெரியவங்க பேச்சை கேளு அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது மட்டும் இல்லை, பெரியவங்க சொல்கிறபடி நடந்துக்கோ அப்படின்னு புத்திமதி சொல்லுவாங்க. இப்படி இதை வந்து ஒரு இளைஞனுக்கு அறிவுரையாக சொன்னோம். அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான், அட போங்க சார், அவங்கெல்லாம் அந்த காலத்து ஆசாமிங்க, இந்த காலத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நமக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாவே. அதுக்கப்புறம் அவனை விடாப்படியாக உட்கார வச்சு நாம் கேள்விப்பட்ட ஒரு கதையை அவங்கக்கிட்ட சொன்னோம். அவனை கேளுப்பா இதை என்ன. அது என்ன கதைன்னா, ஒரு பாரசீக மன்னன், அவன் தன்னுடைய பரிவாரங்களோடு இளைஞர்களையும் அழைச்சிக்கிட்டு இஸ்தான்பூர்லேருந்து கப்பர்நாகம் பட்டணத்துக்கு புறப்பட்டானான். மொத்தம் 7 நாள் பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணி அங்கே போய் சேரணுமா. சரி, அப்படி அந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த பாரசீக மன்னனுடைய தாத்தாவை புதைச்ச இடம் அந்த ஊரில் இருக்குதான். தாத்தா இறந்த 100வது நாள் நினைவு சடங்கு அந்த ஊருக்கு போய் நடத்த வேண்டியிருக்குது. பாலைவன பகுதிங்கிறதுனால இளைஞர்கள் மட்டும்தான் அந்த பயணத்தில் பங்கெடுத்துக்கணும், வயசானவங்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறது மன்னனுடைய கண்டிப்பான உத்தரவு. அதனால் மன்னன் தன்னுடைய பரிவாரங்களையும் இளைஞர்களையும் அழைச்சிக்கிட்டு புறப்பட்டான். ஒரு நாள் பிரயாணம் முடியறதுக்குள்ளே பாலைவன புயல் பயங்கரமாக வீச ஆரம்பிச்சுட்டுது. புயல்னால் ரொம்ப கடுமையான புயல், ஒட்டகங்கள்லாம் திசை மாறி போயிட்டுது. மன்னனும் கொஞ்சம் பேரும் வழி மாறி போயிட்டாங்க. யார் யார் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. தண்ணி தாகம், சில பேர் செத்து போட்டாங்க. மன்னனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. தண்ணி இல்லாமல் தாக்கு பிடிக்க முடியல. வயசில் குறைஞ்ச ஒரு இளைஞன், மன்னா தண்ணி இருக்கிற இடத்த நான் சொல்கிறேன், இங்கேருந்து தென்கிழக்கு திசையில் 2 கல் தொலைவு போனால் தண்ணி கிடைக்கும்னா. அவன் பேச்சை நம்பி அவன் சொன்ன திசையில் குறிப்பிட்ட தூரம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவன் சொன்னது மாதிரி அங்கே தண்ணி இருக்குது. மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி தெரியும்ப்பா உனக்கு இங்கே தண்ணி இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை பார்த்து

0: பார்த்து கேட்டார். மன்னா, என்னை மன்னிச்சுடுறதா இருந்தால் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் ஒரு தவறு பண்ணிவிட்டேன்னா. நீ எந்த தவறும் பண்ணியிருக்க மாட்டே. எங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்து உயிரை காப்பாற்றிருக்கிற. அதனால் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். உண்மையை சொல், அப்படின்னார் ராஜா. பையன் மெதுவாக உண்மையை சொன்னான். அது வந்து, மன்னா, என்னோடய தந்தை உங்கள் தாத்தாவோட 100வது நினைவு நாளை பார்க்க வருவேன்னு புடிவாதம் பண்ணார். நான் மறுத்தேன். வயசானவங்கள்லாம் வரக்கூடாதுங்கிறது ராஜா உத்தரவுன்னு சொல்லி பார்த்தேன். அவர் கேட்கலை. ரொம்ப அடம் பண்ணார். நான் பார்த்தேன், அவர் ஒரு சாக்கு பையில் போட்டு கட்டி ஒரு ஒட்டகத்து மேலே சாப்பாட்டு மூட்டைகளோடு சேர்த்து வச்சு கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். தண்ணி கஷ்டம் வந்தப்போ அவர்கிட்ட சொன்னேன். அவர் தான் சாக்கு பையில் ஒரு ஓட்டை போட சொன்னார். துவாரம் போட்டேன், அது வழியாக பார்த்துட்டு தான் தண்ணி இருக்கிற இடத்த சொன்னார். அது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். மாலை நேரத்தில் இந்த சிச்சிலி பறவைகள் தண்ணி குடிச்சுட்டு தான் தூங்கும். நான் வந்து சாக்கு துவாரம் வழியாக பார்த்தப்போ தென்கிழக்கு திசையிலேருந்து அந்த பறவைகள்லாம் வந்தது தெரிஞ்சுது. அதனால் அங்கே வந்து தண்ணி இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படின்னு ஆனால் அந்த இளைஞன் மன்னன் உடனே அந்த பெரியவரை சாக்கு பையிலிருந்து வெளியில் கொண்டாந்தான். பெரியவங்க எப்போவுமே அனுபவசாலிகள். அவங்க துணை இல்லாமல் பிரயாணம் பண்ணது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேளை இந்த பெரியவர் இப்போ நம்ம கூட இருக்கிறார். இனி இவர் தான் எனக்கு அமைச்சர் அப்படின்னு நான் நினைவு நாளை நல்லபடியாக கொண்டாடிவிட்டு எல்லோரும் நாட்டுக்கு திரும்பினாங்களாம். இந்த கதையை சொல்லிவிட்டு, அனுபவ பாடசாலைகளில் படித்த முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு நம்ம எதிரில் உட்காந்துருந்த இளைஞனுக்கு புத்தி சொன்னோம். சரி சார், இவ்வளவு தூரம் சொல்கிறீங்க. ஏற்கனவே ஒரு பெரியவர் சொன்ன புத்திமதியை கேட்டுவிட்டு தான் நான் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அவன் என்ன புத்திமதி சொன்னார் அவர் அப்படின்னு கேட்டோம். உங்ககிட்ட வந்து புத்தி கேட்க சொன்னார். அதோட பலன் இந்த 5 நிமிஷ அவஸ்தை அப்படின்னா.
1: இதுவரை கேட்டோம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேரம் 7:35. இனி கேட்கலாம் அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி.
1: மதுரை வானொலி நிலையம் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி நேர்த்தியான நெகிழி பயன்பாடு நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
2: வணக்கம் நேர்களே. இன்றைய உலகத்தில் மனித வாழ்க்கையோடு மிக நெருக்கமாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் நெகிழி, அதாவது பிளாஸ்டிக். காலையில் எழுந்தவுடன் நம்ம இரவு தூங்குற வரைக்கும் பல வடிவங்களில் நம்மை சுற்றி இருப்பது இந்த நெகிழி தான். இது ஒரு புறம் மனிதனுக்கு வசதியாக தெரிஞ்சாலும் கூட எதிர்காலத்திற்கு மிகவும் ஆபத்தானது. அத்தகைய நெகிழி பயன்பாடை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச இருக்கிறோம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வர காத்துக்கிட்டு இருக்கு நேர்த்தியான நெகிழி பயன்பாடு. நமக்கு பல தகவல்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். அவர்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே, வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: சார், நான் தொடக்கத்திலே கொடுத்தேன், இந்த நெகிழி பயன்பாடு இப்போ நமக்கு வசதியாக இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்துக்கு ஒரு ஆபத்தை தரக்கூடியது. உங்கள் கருத்து?
3: தலைப்பே வந்து நேர்த்தியான நெகிழி பயன்பாடு தான் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து பிளாஸ்டிக்கை பற்றி பேசுகிறப்ப வந்து அது ஒரு தேவையில்லாத பொருள், அதனால் நிறைய நெகட்டிவ்னா இருக்கின்றதை தாண்டி எல்லா ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புக்கும் தேர் ஓன் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்னு ஒரு சொல்லுவாங்க. அதில் பயன்களும் இருக்குது, தீமையான பயன்களும் இருக்குது. இப்போ இந்த பிளாஸ்டிக் பொருளை பற்றி பயன்கள்னால் என்னென்னா, முழுக்க முழுக்க மருத்துவத்துறை வந்து இந்த பிளாஸ்டிக் பொருளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இன்றைக்கி யூஸ் பண்ணுற சிரிஞ்சு, பிளாஸ்டிக் பேக்ஸ்,

0: ப்ளஸ் பிளட் பேக்ஸு, சலைனு, இதெல்லாம் வந்து பார்த்தா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ப்ளஸ் வந்து நான் கண்டக்டிவாக இருக்குது. இது வந்து எந்த உயிரினமும் அதில் வந்து வளராததுனால வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஸ்டெரைலாக மெயின்டைன் பண்ண முடியுது. அப்போது ஒரு பிளாஸ்டிக்ன்றது வந்து சில துறைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஆனால் எப்போ வந்து அது வந்து தவறாக பயன்படுத்துது, பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சவர் வந்து லியோ ஹென்ரி பேக்லண்டன் ஒருத்தவர் கண்டுபிடிச்சார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக்னு சொல்கிறோம். அவர் கண்டுபிடிச்சதப்போ வந்து வந்து என்னென்னா இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான பயன்பாடுகளுக்கு தான் கண்டுபிடிச்சார். இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், டே டு டே ப்ராடக்டாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு நம்மகிட்ட ஆல்டர்னேட்டிவாக துணிப்பை இருக்குது. ஆனால் நம்ம அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், பிளாஸ்டிக்கை வந்து நிறைய யூஸ் அண்ட் த்ரோவாக பயன்படுத்துகிறோம், சிங்கிள் யூஸ் கல்ச்சருக்கு மாறிட்டோம். அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது. கவிஞர் நா முத்துக்குமாரோட கவிதை கூட ஒன்று இருக்குது, கடற்கரையில் ஊற்று தோண்டியதும் கையில் கிடைத்தது பிளாஸ்டிக் பை. இது வந்து இப்போ இருக்க நிலைமைக்கு ரொம்ப முக்கியமான கவிதை நினைக்கிறேன். நான் கடற்கரையில் நல்ல தண்ணி வேணும்னு நான் ஊற்று தோன்றேன், அங்கே ஒரு பிளாஸ்டிக் பை கிடைக்குதுன்னா பிளாஸ்டிக்கை நம்ம எவ்வளோ தூரம் வந்து தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்றதுக்கு வந்து இது ஒரு சரியான வெளிப்பாடாக இருக்குது இந்த கவிதை.
1: ஒரு அருமையான கவிதையை சொன்னீங்க நான் முத்துக்குமாரோடைய கவிதையை. இப்போ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இப்போ நம்ம சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னோடனே நம்ம அன்றாட வாழ்க்கையில் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் எப்போ பயன்படுத்துகிறோம், கேரி பேக்காக பயன்படுத்துகிறோம். நம்ம ஹோட்டல்ஸ்க்குலாம் போயிட்டு வரோம்னா கேரி பண்ணுறதுக்கு வந்து சின்ன சின்ன பாக்கெட்ஸாக பயன்படுத்துகிறோம். ப்ளஸ் வந்து என்ன செய்கிறோம்னா யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் கப்ஸாக பயன்படுத்துகிறோம். இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னால பெரிய பிரச்சனை என்னென்னா அதை ரீசைக்கிள் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். பிளாஸ்டிக்ன்றது வேகமாக மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறிடுது. இப்போ ரீசெண்டான ஆராய்ச்சிகள்லாம் என்ன செய்யறேன்னா அது நேனோ பிளாஸ்டிக்காக மாற ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன மைக்ரோ பிளாஸ்டிக், நேனோ பிளாஸ்டிக்னா என்னென்னா அதாவது மைக்ரோ ஃபார்ம் ஆஃப் பிளாஸ்டிக், நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, அது ஒரு மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். நேனோ ஃபார்ம் ஆஃப் பிளாஸ்டிக் அதை விட ரொம்ப நுண்ணிய மைக்ரோஸ்கோப்பினால தான் பார்க்க முடியும். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் துகள் மூலமாக என்ன உடம்புக்கில் என்ன பிரச்சனை வருதுன்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் சொல்கிறோம், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம், ப்ளஸ் வந்து நம்ம வயிற்றில் இருக்க கட் மைக்ரோபயோட்டா அப்படின்னு சொல்கிறப்பறம் அது பூரா வந்து அழிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிளாஸ்டிக்கை மைக்ரோ ஃபார்மில் இருக்கப்போ அது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத தீய விளைவுகளை ஏற்படுத்துது. ஆனால் வந்து அது வந்து நமக்கு தெரியவே இல்லை. எப்பயுமே அறிவியலில் வந்து ரெண்டு கான்செப்ட் சொல்லுவாங்க, ஒன்று வந்து அக்யூட் ஒன்று க்ரானிக்னு சொல்லுவாங்க. அக்யூட்னா உடனடியாக தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சுடுதண்ணியை காலில் ஊற்றுறீங்க, உடனே ஒரு புண்ணு வந்துடுது, உடனே சரி பண்ணிடுறீங்க. இதே இது வந்து க்ரானிக்ன்றீங்கன்னா ஒரு ஸ்லோ பாய்ஸனாக தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறீங்க, அது இன்றைக்கி உங்களை கொள்ளாது, ஆனால் என்றைக்கே அது கொள்ளு கொண்டுரும்ல. இப்போ இந்த பிளாஸ்டிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் நிறைய கிளினிக்கல் க்ரானிக் எஃபெக்ட்ஸை வந்து தருது. அதனால் நம்ம அதை கட்டுப்படுத்துறதுல அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல இன்னும் நிறைய கவனம் செலுத்தணும்னு நான் விரும்புகிறேன்.
1: நிச்சயமாக சார், இப்போ நீங்கள் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு நீர் நிலையில் ஒரு நம்ம ஒரு பிளாஸ்டிக்கை தூக்கி எறிகிறோம், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிதலம் அடைஞ்சு நுண் துகள்களாக மாறி கடலுக்கு போகுது அப்படிங்கிறாங்க. அப்போ கடலுக்கு போகும்போது அதனால் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எந்த வகையிலெல்லாம் பாதிப்பு ஏற்படுது?
0: ஒரு ஆராய்ச்சி குறிப்பு என்ன சொன்னா 19-23 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு வந்து கடலில் கலக்குது. அது வந்து என்விரான்மெண்ட்டில் கலக்குது. கடலில் கலக்கிறப்ப வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா கடல்ன்றது ஒரு பெரிய ஈக்கோசிஸ்டம், அது ஒரு சூழலியல் அமைப்பு. கடல்னா வந்து அதில் தண்ணி இருக்குது, அதில் மீன்கள் இருக்குது, சின்ன சின்ன தாவரங்கள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து கடலில் ஒரு ப்ராடக்டை கொட்டுறப்ப வந்து என்னன்னா அது என்ன மாதிரி ஃபார்மட்டாக மாறுது உருமாறுதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ லேண்டில் நீங்கள் வந்து குப்பை இருக்குது, குப்பையாக நிறைய கிடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கடலில் குப்பையை போடுறப்ப வந்து என்ன ஆயிருந்தால் அந்த குப்பை பூரா வந்து என்னென்னா கீழே அடியில் டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது. இந்த டெபாசிட் ஆரம்பித்தோடனே வந்து என்ன ஆரம்பிச்சதுன்னா கடலில் இருக்க மீன்கள், சின்ன சின்ன உயிரினங்கள் பூரா வந்து என்ன செய்யுதுன்னா அதை வந்து அதோட உடம்புக்குள்ளே போயிடுது. அந்த உடம்புக்குள்ளே போகிறத வந்து என்ன செய்யணும்னா அதை விட ஒரு பெரிய உயிரினம் அதை சாப்பிடுது. அப்போ ஒரு பிளாஸ்டிக்ன்றது ஒரு சின்ன கிராம்லேருந்து மைக்ரோ கிராம்லேருந்து கிராம் அளவுக்கு ஒவ்வொரு உயிரினத்தையும் டெபாசிட் ஆகுது. இது கடைசி யார் தலையில் வந்து விடியும்னா நீங்கள் ஒரு உணவுக்கு வந்து ஒரு மீனை வாங்குறீங்க, அப்போ நீங்கள் மீனை மட்டும் சாப்பிட்றது இல்லை, அந்த மீனுக்குள்ளே இருக்க டெபாசிட் ஆகிற மைக்ரோ பிளாஸ்டிக்னு சாப்பிட்றீங்க. இதைத்தான் வந்து அறிவியலில் வந்து பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவீங்க. அப்போ நம்ம சாதாரணமாக தெரியாமல் போடுற பிளாஸ்டிக்கு எங்கிட்டாவது சுற்றி கடைசி நம்ம உடம்புக்கே திருப்பி வருது. இதை பயோ மேக்னிஃபிகேஷன், பயோ அக்குமுலேஷன்னா சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய தீவிரமான பிரச்சனையாக இப்போ இந்த காலத்தில் மாறிக்கிட்டு இருக்குது. வெளிநாடுகளில் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வெவ்வேறு

0: வகையான ஆராய்ச்சி முறைகளை இப்போ செஞ்சுக்கிட்டு வராங்க. நம்ம நாட்டில் வந்து இதை பற்றியான விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது.
1: இப்போ வெளிநாடுகளில் ஆய்வுகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பிளாஸ்டிக் சார்ந்து நம்ம நாட்டில் என்னென்ன ஆய்வுகள்லாம் சொல்லப்படுது?
0: இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக்ன்றது அடிப்படையாக பார்த்தோம்னா அது ஒரு பயோ பாலிமர். ஃபஸ்ட்டு அது வந்து பேக்லைட்டுன்ற இதுலேருந்து வந்துச்சு. அது வந்து ஃபீனால் ப்ளஸ் வந்து அதோடு சேர்ந்த இன்னொரு ஃபார்மால்டிஹைடு, இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு பிளாஸ்டிக் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த பிளாஸ்டிக் வந்து பேக்லைட்டு. அதுலேருந்து உருமாறி பிவிசி வந்துச்சு, நைலான் வந்துருச்சு, இப்போ நிறைய சிலிக்கான் டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ்னால் நிறைய வந்துருச்சு. இன்றைக்கி பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை நம்மளால் வந்து தவிர்க்க முடியலை. அதே நேரத்தில் அதை வந்து வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுக்கவும் முடியலை. அப்போ இன்றைக்கி இருக்க அறிவியல் உலகம் என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்க போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு பயோடீக்ரேடபுள் பிளாஸ்டிக். எனக்கு வந்து என்னென்னா பிளாஸ்டிக்கில் இருக்க எல்லா பாசிட்டிவ்ஸும் வேணும், அதே நேரத்தில் நான் அதை மண்ணில் போட்டால் மக்கி டீக்ரேட் ஆகிடணும், அது மண்ணோட மண்ணை கலந்துடணும். அந்த வகையான ஆய்வுகளை வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயோடீக்ரேடபுள் பிளாஸ்டிக்ஸ் கப்ஸ்னா கிடைக்குது. அது வந்து இப்போ வந்து அது ஒரு செலவீனமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் அது ஒரு முக்கியமான பங்களிப்பை செய்யும் நினைக்கிறேன். இன்னும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பயோடீக்ரேடபுள் பிளாஸ்டிக்ஸோடக்கு நிறைய ஆராய்ச்சிக்கான நிதி திட்டங்கள்லாம் கொடுத்து அதை வந்து ஒரு எக்ஸ்டென்சிவாக பண்ணுறது மூலமாக மக்கள்கிட்ட ஒரு அறிவியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பயோடீக்ரேடபுள் பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: இப்போ ஒரு பிளாஸ்டிக்கை நம்ம பயன்படுத்துகிறோம், அதை வந்து ரீயூஸ் பண்ணுறது கிடையாது, அப்படியே ஒன் டைம் வாங்கிட்டு அப்படியே தூக்கி எறிகிறோம். அப்படி தூக்கி எறியாமல் அதை ரீசைக்ளிங் பண்ணால் இதுக்கு தீர்வு கிடைக்குமா?
0: கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் சார். ரீசைக்கிள்ன்றதை தாண்டி நமக்கு பிளாஸ்டிக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. இன்றைக்கி வந்து யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்ஸ்னால் மேக்ஸிமம் என்ன இருக்குது? இப்போ நம்ம வந்து ஒரு மெடிக்கல் செக்டாரில் நம்ம ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டோம்னா இல்லை மெடிக்கல் செக்டாரில் ஒரு சிரிஞ்சை பயன்படுத்தினோம்னா அதை திருப்பி நம்ம பயன்படுத்த முடியாது. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், அது குப்பைக்கு போய் அதை மறுசுழற்சி பண்ணி தான் கொண்டு வர முடியும். ஆனால் இங்கே மேக்ஸிமம் பிளாஸ்டிக் வேஸ்ட்டுன்னு என்ன நம்ம கிடைக்குதுன்னா அன்றாடம் யூஸ் பண்ணுற கேரி பேக்கு, அன்றாடம் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பேக்ஸு, நம்மளால் குறைக்க முடியாத அளவுக்கு பலசருக்கு கடையில் வாங்குகிற பிளாஸ்டிக் பை இது தான் இருக்குது. இதை நம்ம வந்து சாதாரண விழிப்புணர்வு மூலமாகவே நம்ம வந்து கையில் ஒரு மஞ்சப்பை எடுத்துகிட்டு போகிறது மூலமாகவே சரி பண்ணிட முடியும். அப்போ வந்து என்னென்னா பிளாஸ்டிக்கை முழுசாக குறைக்க முடியாது. நம்ம எங்கெங்கே ரீயூஸ் பண்ணிக்கலாம்னா மெடிக்கல் செக்டாரில் பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்கை ரீயூஸ் பண்ணணும், அதே நேரத்து நம்ம அன்றாட புலங்கு வெளியில் இருக்க பிளாஸ்டிக்கை குறைக்கணும். அதை ரீயூஸ் பண்ண முடியும்னோடனே எல்லா பேரும் என்ன நினச்சிட்றாங்கன்னா பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிற வேகத்தை குறைக்க மாட்டேன்னாங்க. அவன் என்ன பிளாஸ்டிக்கை தான் ரீயூஸ் பண்ணலாம்ல, இப்போ இது தேவையில்லாத பொருள் இருக்குதுனா கொண்டு போவோம் அப்படின்னு நினச்சிடறாங்க. அப்போ வந்து பிளாஸ்டிக் சில இடத்துல பயன்படுத்தவே கூடாது.
1: இப்போ நேர்த்தியான நெகிழி பயன்பாடு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம், அந்த நேர்த்தியான நெகிழி பயன்பாடு அப்படின்னா என்ன?
0: இது ரொம்ப முக்கியமான கேள்வி சார். நேர்த்தியான நெகிழி பயன்பாடுன்றது வந்து என்னன்னா சோர்ஸ் செக்ரிகேஷன் சொல்றாங்க. மாநகராட்சியில் வைக்கிற குப்பை தொட்டிகள்னா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர்ல வச்சிருப்பாங்க. அதாவது மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் நம்ம தனித்தனியாக பிரிச்சு போனோம். இப்போ நேர்த்தியான நெகிழி பயன்பாடு எங்கே இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதன்ட்டு இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம அவன் சாதாரணமாக போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாப்கினை தனியாக போடணும், இதே இது நான் ஒரு பலசரக்கடையில் போயிட்டு வாங்குகிற கருப்பு கலர் பிளாஸ்டிக்கை தனியாக போடணும். அப்போ வந்து என்ன மக்கிற குப்பையை தனியாக போடணும், மக்காத குப்பையை தனியாக போடணும். இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யறோம், இந்த அவசர உலகத்தில் எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு மண்டல் பண்ணி உள்ளே போட்டுறோம் நம்ம. அப்போ உள்ளே மண்டல் பண்ணி போகிறப்ப வந்து என்னென்னா பிளாஸ்டிக்கும் மக்கிற குப்பையும் மக்காத குப்பையும் கலந்து என்ன செய்கிறதுனா கீழே லேண்டில் நிறைய டெபாசிட் ஆகிடுது. லேண்டில் டெபாசிட் ஆகிறப்ப நமக்கு என்ன நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ அறிவியலில் வந்து ஒரு விதி சொல்லுவாங்க, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சின்ன பொருளில் நடைபெற மாற்றம் கடைசி இருக்க உயிரின வரைக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ வந்து என்ன செய்யணும், கீழே வந்து பிளாஸ்டிக்ஸ் நிறைய டெபாசிட் ஆகிறப்ப அது என்னது நிலத்திலே நீருக்கு போகுது. அந்த நிலத்திலே நீரை யாரோ ஒரு ஆள் வந்து போர்வெல் போட்டு தண்ணி எடுப்பார், அந்த தண்ணி குடிக்கிறவருக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறும். அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறினவனே என்ன செய்யணும், அவரோட வயிறில் போய் அது ஒரு பெரிய கிளினிக்கல் காம்ப்ளிகேஷனாக மாறும். அப்போ நம்ம பண்ணுற தப்பு சுற்றி சுற்றி நம்மளே திருப்பி அடிக்கும். அடிப்படை சூத்திரம் என்னென்னா மக்கிற குப்பை, மக்காத குப்பை, டீக்ரேடபுள் பிளாஸ்டிக், நான் டீக்ரேடபுள் பிளாஸ்டிக்ஸ்னு தனித்தனியாக பிரித்து நம்ம கொடுத்துட்டாலே வந்து இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் பிளாஸ்டிக்ஸை வந்து வகைப்படுத்தணும், எப்படி எப்படின்னா வகைப்படுத்தணுன்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதனால் அவங்களால ஈஸியாக ரீசைக்கிள் பண்ண முடியும். நம்ம எல்லாத்தையும் கலந்து போகிறதுனால வந்து அந்த ரீசைக்கிள்ன்ற ப்ராசஸே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுது. ஒரு இயற்கையில் நம்ம இன்றைக்கி போடுற ஒரு பிளாஸ்டிக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறி அது நேனோ பிளாஸ்டிக்காக மாறி அடுத்த தடவை குடிக்கிற குழந்தையோட தாய்ப்பாலில் கூட இப்போ நேனோ பிளாஸ்டிக்ஸ்னால் இருக்குன்றத ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கவனத்தோடு இந்த பிளாஸ்டிக்கை நம்ம அணுகுனோம்னா பல பிரச்சனைகளை நம்மளால் சரி பண்ண முடியும்.
1: எந்த வகையிலெல்லாம் மா

0: மாணவர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, விழிப்புணர்வு எப்படி கொடுக்கலாம்?
1: நம்ம ஒரு கடைக்கு போகிறப்ப வந்து என்னென்னா, ஒரு அடிப்படையாக வந்து என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன பைய எடுத்துகிட்டு போகணும். கிராமத்து மக்கள் ஒரு படிக்காத மக்கள்னு சொல்கிறீங்க நீங்கள், வந்து அவங்ககிட்ட வந்து அந்த அறிவு திறன் இருக்கிறத நான் பல தடவை பார்த்து வியந்திருக்கேன். ஒரு இட்லி கடைக்கு போகிறாங்களோ ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போவாங்க, இதில் சாம்பார் ஊற்றுங்க, இதில் குழம்பு ஊற்றுங்கன்னுபாங்க. ஆனால் இதே இது வந்து ஒரு அல்ட்ரா மாடர்ன் பாய் வந்து என்ன செய்கிறேன், ஒரு கையில் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் எனக்கு ரெண்டு பார்சல்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து என்னென்னா, இலைகளை வாழை இலைகள் அதிகமாக பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டில் வர்றதை பூரா வந்து நம்ம வந்து அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் சைஸ் நிறைய அதிகமாக இருக்குது. இப்போ பிளாஸ்டிக்குன்னு சொன்னவொடனே வந்து நம்ம வந்து பைய இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் தரேன். நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டில் வர்றதுலேயும் பிளாஸ்டிக் சைஸர் இருக்கனாலும் அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டிக் தான். இந்த பிளாஸ்டிக் சைஸரையும் நம்ம வந்து ஒரு நுட்பமாக கவனித்து மஞ்சள் பயன்படுத்தலாம், காஸ்மெட்டிக் ப்ராடக்டை தேவையான பொருளை பயன்படுத்தலாம். தாண்டி ஒரு எக்ஸசிவ் யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸை வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் குறைச்சிக்கிற மூலமாக தான் வந்து நம்ம இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். மாணவர்களுக்கு வந்து நம்ம சொல்கிற வந்து என்னென்னா, இன்றைக்கி போகிற பிளாஸ்டிக்கு

0: பிளாஸ்டிசைசர் இருக்கனாலும் அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டிக் தான். இந்த பிளாஸ்டிசைசரையும் நம்ம வந்து ஒரு நுட்பமாக கவனித்து மஞ்சள் பயன்படுத்தலாம், காஸ்மெட்டிக் ப்ராடக்டை தேவையான பொருளை பயன்படுத்தலாம். தாண்டி ஒரு எக்ஸசிவ் யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸை வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் குறைச்சிக்கிற மூலமாக தான் வந்து நம்ம இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். மாணவர்களுக்கு வந்து நம்ம சொல்கிற வந்து என்னென்னா, இன்றைக்கி போகிற பிளாஸ்டிக்கு ஒரு மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறி நானோ பிளாஸ்டிக்காக மாறி நாளைக்கு உனக்கே ஒரு அது திரும்பி வரும், அது உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலமையில் இருக்குன்ற ஒரு அறிவியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இன்றைக்கி அவங்க கையில் எப்பயுமே ஒரு கடைக்கு போகிறப்ப ஒரு துணிப்பை இருக்கணும், ஒரு பாத்திரம் இருக்கணும், பேக்கேஜாக வாங்குகிற எல்லா ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேயே சொல்லி கொடுத்து வளர்க்க மூலமாக அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் நம்மளை விட இதோட தீவிரமான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களை இப்பயே தயார்படுத்துறது வந்து சுற்றுச்சூழலுக்கும் அறிவியலுக்கும் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன்.
1: மாற்றம் நம்மகிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க சார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக நேர்த்தியான நெகிழி பயன்பாடு அப்படின்னா என்ன, நெகிழினா என்ன, மைக்ரோ பிளாஸ்டிக் அது எப்படி நானோ துகள்களாக மாறுது, இப்போ ஒரு ஆய்வில் கூட சொல்லியிருக்கிறாங்க தாய்ப்பாலில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வருந்தக்கூடிய ஒரு செய்தி. எதிர்வரும் காலத்தில் இனியாவது பிளாஸ்டிக் பயன்பட குறைச்சி துணிப்பை பயன்படுத்தணும், பல அரிய கருத்துக்களை தகவல்களை சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி.
2: இதுவரை உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக நேர்த்தியான நெகிழி பயன்பாடு நேர்முகம் கேட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம். ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடினார் ஏ. விக்னேஷ்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 10:02 எனக்கு பிடித்த பாடல். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 25 310 27 மற்றும் 25 310 28 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். மதுரையும் முன்னிணைப்பான 0452 என்ற எண்ணை தொட்டு

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட நல்லாம்பட்டி கிராமத்தில் மது வணிகம் செய்வதற்கான மணமகள் மன்றம் திறக்கப்பட்டிருப்பதற்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் காலை 8:02. இனி கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்கிறது அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி அவர்கள் குரலில்.

மனதென்ற நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில் பாடல் கேட்கலாம்.

0: Innovation Portal faces new cybersecurity challenges. Indian Express on its editorial page writes, girls rewrite G-script, campus must keep pace. For the first time, more than 10,000 girls have qualified for admission to premier engineering institutions, including IITs. This year, G witnessed a striking improvement that has pushed the number of successful females up by almost 89% since 2019. In international news, Asian Age mentions Israel PM calls off Beirut strike after heated call with Trump, while the Pioneer reports Trump slams Netanyahu over Lebanon offensive. Times of India informs El Nino is rapidly developing and is set to impact global temperature and rainfall patterns under the headline World Meteorological Organization's El Nino Alert raises odds of severe impact on monsoon with 80% chance of onset during June-August period. And finally, under a piece titled Tigress Zenith gives birth to four cubs in Odisha Simlipal, the Hindu informs the translocation effort aimed at enhancing the genetic diversity of tigers in Odisha's Simlipal Tiger Reserve has reserved major boosting, adding a proud chapter to Odisha's natural resources and wildlife conservation efforts. With that, it's back to you, Shagun.
1: Thank you, Subhadra. And now before we end the bulletin, the headlines once again. Venezuela's acting president Delcy Rodriguez to be on a five-day visit to India beginning today. Senior Congress leader D.K. Shivkumar to be sworn in as Chief Minister of Karnataka this afternoon. West Bengal Chief Minister Suvendu Adhikari to launch Annapurna Yojana to provide 3,000 rupees every month to eligible women in the state today. Bangladesh Foreign Minister Khalilur Rahman elected president of 81st session of UN General Assembly. External Affairs Minister Dr. S. Jaishankar congratulates him. And in women's cricket, hosts England beat India by 6 wickets in third and final T20 international to seal 3-match series 2-1. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: Coconut Development Board presents Tender Coconut Water.
7: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
8: இன்று தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள்.
9: தென்னை சாகுபடி செய்யும் பெரும்பாலான நாடுகள் தென்னை சார் பன்முக பொருட்கள் ஏற்றுமதி மூலம் ஏராளமான லாபம் ஈட்டுகின்றன. உலகளவில் பிலிப்பைன்ஸ், இலங்கை, ஃபிஜி, இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் ஏற்றுமதி செய்யும் முக்கிய பொருட்களில் தென்னை சார் பொருட்களும் முக்கிய இடம் பெறுகின்றன. தென்னையிலிருந்து தேங்காய் சார் வேதியங்கள், தேங்காய் பல்பொடி, தேங்காய் நீர் சார் பொருட்கள் அதாவது வினிகர், பதநீர், தென்னை கருப்பட்டி, கல் ஆகியவை, சிரட்டை பொருட்கள் அலங்கார விளக்குகள், பட்டன்கள், அகப்பை, ஐஸ்கிரீம், பாத்திரம், சிரட்டை பொடி, சிரட்டை கறி ஆகியவை, கயிறு சார்ந்த பொருட்கள் தென்னை நார், கயிறு, மெத்தை, ஈர்க்குச்சிகள், வீடு மற்றும் பந்தலமைக்க பின்னிய ஓலை, விளைந்த தென்னந்தடியை அதாவது தண்டு பகுதி பதப்படுத்தி செய்யப்படும் தூண்கள், கூரைக்கு தேவையான நெடுந்தடி மற்றும் அலங்காரத்திற்காக வீடுகளின் உட்சுவராக வைக்கும் பலகை, மேசை, நாற்காலி போன்ற பல வகையான பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. உண்ணும் வகை உணவுப் பொருட்கள் அதாவது எடிபிள் ப்ராடக்ட்ஸ், தேங்காயிலிருந்து தென்னை மரத்திலிருந்து தயாரிக்கப்படும் உண்ணு வகை பொருட்கள் முதலாவதாக உலர்ந்த தேங்காய் துருவல். நன்றாக முதிர்ந்த தேங்காய் பருப்பு வெயிலில் அல்லது இயந்திரத்தின் உதவியால் உலர வைக்கப்படுகின்றது. பின்னர் பருப்பின் மேல் பகுதியில் பகுதியில் காணப்படும் பழுப்பு நிற மேல் தோலை கத்தியால் சீவி எடுத்து சுத்தம் செய்த பின்னர் கிடைக்கும் வெள்ளை நிற பருப்பை இயந்திரம் மூலம் வெட்டி நசுக்கி கிடைக்கும் சதை பகுதியை மீண்டும் உலர வைத்து சல்லடை மூலம் அரித்து தரம் பிடிக்கப்படுகிறது. சாக்லேட் மற்றும் மிட்டாய்கள் தயாரிப்பில் உலர் தேங்காய் துருவல் ஒரு முக்கியமான இடுபொருளாகும். கேக்குகள், பிஸ்கட்டுகள் மற்றும் ஐஸ்

ஐஸ்கிரீம்கள் மீது அழகுக்காகவும் சுவைக்காகவும் தேங்காய் உலர்த்துருவல்கள் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, தேங்காய் சீவல்கள். தேங்காய் பருப்பில் உள்ள ஈரப்பதத்தை பாதி அளவுக்கு கொண்டு வரும் வகையில் நீர் நீக்கம் செய்யப்பட்டு தேங்காய் சீவல்கள் தயாரிக்கப்படுகின்றன. சர்க்கரை பாகு போன்ற சவ்வூடு செய்யக்கூடிய பொருட்களின் உதவியால் தேங்காய் பருப்பில் உள்ள ஈரத்தை சவ்வூடு முறையில் நீக்கம் செய்து ஈரப்பதத்தை பாதி அளவுக்கு கொண்டு வரப்பட்டு தேங்காய் பருப்பு செய்யப்படுகிறது. தேங்காய் சீவல்கள் பொதுவாக மொரமொரப்பானவை. அவை அனுமலிய மென் தகடுகளாலான சிறிய பைகளில் அடைத்து விற்பனை செய்யப்படுகின்றன. சேமிப்பு காலம் 6 மாதங்களாகும். நேரடியாக உண்பதற்கு ஏற்றவை, எனவே எந்த நேரத்திலும் இவற்றை நொறுக்கு திணியாகவும் பயன்படுத்தலாம். தேங்காய் சீவல்களை பலவித மனங்களில் தயார் செய்யலாம். மூன்றாவதாக, தேங்காய் மாவு. தேங்காய் பருப்பிலிருந்து பாலை பிரித்தெடுத்த பின்னர் எஞ்சியிருக்கும் சக்கை புரதச்சத்தும் இருந்தது. அத்தகைய சக்கையை நன்றாக உலர்த்தி பொடியாக்கினால் கிடைப்பது தேங்காய் மாவு ஆகும். இத்தகைய தேங்காய் மாவில் 7-8% புரதச்சத்தும், 3-5% ஈரப்பதமும், 17% எண்ணெய் சத்தும் காணப்படுகின்றன. தேங்காய் மாவில் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால் உடல் எடையை குறைப்பதற்காக தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களில் ஒரு இடுபொருளாக சேர்க்கப்படுகிறது. நான்காவது, தேங்காய் பால். தேங்காய் பால் இனிப்பு சுவையும் இனிய மனமும் கொண்டது. பசும்பாலை விட தேங்காய் பாலில் கொழுப்பு சத்து அதிகம், புரதச்சத்தும் சர்க்கரை சத்தும் குறைவு. வீடுகளில் சமைக்கப்படும் உணவு வகைகளில் தேங்காய் பால் சேர்க்கப்படுகிறது. இது தவிர பசும்பாலுக்கு மாற்றாகவும் பயன்படுத்தப்படுகிறது. தேங்காய் பால் வெண்மை நிற மென்மையான பாலாடை கட்டிகள், யோகர்ட் மற்றும் இதர உணவு பண்டங்கள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. புதிய தேங்காய் பருப்புகளை துருவி பிழிந்து தேங்காய் பாலை எடுத்து அதை பாலாடை துணி கொண்டு வடிகட்டி எடுத்து அலுமினிய கெட்டிலில் விட்டு அதனுடன் 0.1% பென்சாயிக் அமிலம் கலந்து ஹாட் ஏர் ஓவன் எனப்படும் சூடேற்றும் சாதனத்தில் வைத்து 117°C வெப்பத்தில் 3 நிமிடங்கள் சுட வைக்க வேண்டும். பின்னர் குழாயிலிருந்து வரும் தண்ணீரில் கெட்டிலை நன்றாக நனைய வைத்து அதன் சூட்டை 80-85°C வெப்பநிலைக்கு குறைக்க வேண்டும். பின்னர் அந்த பாலை 5 நிமிடங்கள் நன்றாக கலக்கி 70-80°C வெப்பநிலையில் பாட்டில்களில் நிரப்பி இறுக மூடிவிட வேண்டும். இவ்வாறு பதப்படுத்தப்பட்ட தேங்காய்பால் பசும்பாலை போன்று சிறந்தது, மிகவும் சத்துள்ளது. ஐந்தாவது, தேங்காய்பால் குழைவு. தேங்காய்பால் குழைவு வெண்ணிற மிருதுவான திரவ குழைவு ஆகும். தேங்காயின் சிறந்த மணத்தை கொண்டிருக்கும், 20-30% கொழுப்பு சத்தை கொண்டிருக்கும். கிருமி நீக்கம் செய்யப்பட்ட பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு இது விற்பனை செய்யப்படுகிறது. எளிதில் வழியும் தன்மை கொண்ட தேங்காய் பால் குழைவை அப்படியே சாப்பிடலாம், இதர உணவு வகைகளில் சேர்த்துக் கொள்ளவும் செய்யலாம். கொழுப்பு சத்து நீக்கப்பட்ட மாட்டு பாலுடன் கலந்து கொழுப்பு சத்தின் அளவை அதிகரிப்பதற்கு தேங்காய் பால் குழைவு பயன்படுத்தப்படுகிறது. குழந்தைகளுக்கான பால் பொடியில் ஒரு இடுபொருளாகவும் தேங்காய் குழைவு பயன்படுத்தப்படுகிறது. ஆறாவது, தேங்காய் பால் பவுடர் தயாரித்தல். தேங்காய் பருப்பிலிருந்து தேங்காய் பாலை பிரித்தெடுக்க க்ரூ அமுக்கி இயந்திரம் பயன்படுகிறது. இவ்வாறு பிரித்தெடுக்க பால் சிறிய சல்லடை மூலம் அரிக்கப்பட்டு அதில் காணப்படும் சக்கை பொருட்களை நீக்கிய பின்னர் குளிர வைத்து நுண்கிருமிகள் நீக்கப்படுகின்றன. தேங்காய் பாலிலிருந்து பவுடரை அப்புறப்படுத்த சோடியம் கால்சினேட் பயன்படுகிறது. முறைப்படி தயார் செய்யப்பட்ட தேங்காய் பால் பவுடரில் குறைந்த ஈரமே காணப்படும். ஆகவே 18 மாதங்கள் வரை கெடாமல் பாதுகாக்க முடியும். ஏழாவது, இளநீர். இளநீர் அனைவருக்கும் தெரியும், இது ஒரு நல்லதொரு உடல் நலப்பானம். இந்திய சந்தையிலும் உலக சந்தையிலும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. இளநீரை பயன்படுத்தி பதனப்படுத்தி பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்வதற்கான சிறந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்தகைய இளநீரை 3 மாத காலம் வரையிலும் பாதுகாப்பாக சேமித்து வைக்க முடியும். எட்டாவது, பனிப்பந்து இளநீர். இளநீர் காயில் உள்ள மென்மையான பருப்பு, அதாவது இந்த திட வடிவ முளைசூழ் தசை, மிகவும் சுவையான தின்பண்டமாகும். பாரம்பரிய முறையில் இதை பிரித்து எடுப்பது மிகவும் சிரமமான காரியமாகும். 8 மாத வயதுடைய இளநீர் காய் பனிப்பந்து இளநீர் தயாரிப்பதற்கு சால சிறந்தது. இளநீர் காயில் உள்ள மென் பருப்பை முழு உருண்டையாக உடையாமல் பிரித்து எடுப்பதற்கு முதலில் இளநீர் காயின் சிரட்டையை சுற்றிலும் வட்ட வடிவமான மெல்லிய பிளவு ஏற்படுத்தப்படுகிறது. பிறகு இதற்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு சுரண்டும் கருவியை கொண்டு சிரட்டையிலிருந்து மென் பருப்பு, அதாவது பனிப்பந்து, முழு உருண்டையாக பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த பனிப்பந்து ஊட்டச்சத்து மிகுந்தது. இதை ஒரு பானமாகவும் தின்பண்டமாகவும் ஒரே சமயத்தில் பயன்படுத்தலாம். 9வது, கொப்பரை மற்றும் பந்து கொப்பரை தயாரித்தல். நன்றாக முதிர்ந்து விளைந்த தேங்காய் மட்டுமே கொப்பரை செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. தற்போது இந்தியாவில் தயார் செய்யப்படும் கொப்பரை 2 விதமாக பயன்படுத்தப்படுகிறது. மொத்த கொப்பரையில் 8% நேரடி உபயோகத்திற்கும், 30% எண்ணெய் மற்றும் வேறு பொருட்களை உற்பத்தி செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. எண்ணெய் எடுப்பதற்காக தயார் செய்யப்படும் கொப்பரையானது சிறு துண்டுகளாக வெட்டப்பட்டு வெயிலில் அல்லது சூரிய ஒளி, அதாவது சோலார் உலர்கலனில் வைத்து உலர்த்தப்படுகிறது. கொப்பரையில் 65% எண்ணெய் காணப்படுகின்றது.

0: கொப்பரையிலிருந்து எண்ணெய் எடுக்க பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. 10வது, வினிகர். தேங்காய் நீரிலிருந்து நல்ல தரமான வினிகர் தயாரிக்கப்படுகின்றது. இந்த வினிகரின் தரம் சிறப்பாக இருப்பதால் இது பெரிதும் விரும்பப்படுகின்றது. ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரி மற்றும் தேங்காய் நீரை புளிக்க வைக்க ஆக்சிஜன் முக்கியமாக தயாரிக்க தேவைப்படுகிறது. ஈஸ்ட் ஆனது தேங்காய் நீரை உபயோகித்து 1:10 பெருகும் போது ஆல்கஹால் உற்பத்தியாகின்றது. இந்த ஆல்கஹாலை அசிட்டிக் அமிலமாக மாற்றும் போது தேங்காய் நீர் வினிகராக மாற்றப்படுகின்றது. இந்த மாற்றத்திற்கு பிறகு எஞ்சியுள்ள திரவத்தில் 4.5 என்ற அளவில் அசிட்டிக் அமிலம் இருந்தால் அது தரமான வினிகராக மாற்றப்பட்டு விட்டது என உறுதிப்படுத்தலாம். 11வது பொருள், நேட்டா டி கொக்கோ. நேட்டா டி கொக்கோ என்பது முதிர்ந்த தேங்காய் நீரில் இருந்து தயார் செய்யப்படும் ஜெல்லி போன்ற ஒரு பொருளாகும். தேங்காய் நீரில் அசிட்டோ பாக்டர் என்ற புளிக்க வைக்கும் பாக்டீரியாவை கலந்து குறிப்பிட்ட காலம் வரை வைக்கும் போது நீர் காடியாக புளித்து அதிலிருந்து ஜெல்லி போன்ற பொருள் உற்பத்தியாகின்றது. பொதுவாக 100 லிட்டர் தேங்காய் நீரிலிருந்து 30 கிலோ வரை நேட்டா டி கொக்கோ தயார் செய்யலாம். இது கேக், பழவகைகள், மிக்சர் போன்ற முக்கிய பதார்த்தங்களின் மேல் பூசப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. தற்போது கேரளாவின் மத்திய பகுதிகளிலும் உள்நாட்டு தேவைக்கும் போக நேட்டா டி கொக்கு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 12வது பொருள், தேங்காய் எண்ணெய். மருந்துகள் சேர்க்கப்பட்ட கூந்தல் தைலம், சரும தைலம் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட தேங்காய் எண்ணெயாக தயாரித்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் விற்பனை செய்யலாம். ஃபேட்டி ஆசிட், மீத்தைல் ஈஸ்டர் ஆல்கஹால், கிளிசரின், லாரிக் அமிலம் போன்ற பல்வேறு வேதிப்பொருட்கள் தேங்காய் எண்ணெயிலிருந்து தயாரிக்கலாம். தாவர எண்ணெய்களில் தேங்காய் எண்ணெயில் மட்டுமே மிக அதிக அளவு கிளிசரின், 12.5% உள்ளது. இதற்கு மிக உயர்ந்த விலையும் அதிக தேவையும் உள்ளது. சோ இவை அனைத்தும் இந்த 11 பொருட்களும் உண்ணும் பொருட்களாகும், அதாவது எடிபிள் ப்ராடக்ட்ஸ் என்னும் வகையில் தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாகும்.
1: தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்ல முதல் வகை உண்ணும் பொருட்கள் ஆச்சு. சாப்பிட முடியாத பொருட்கள் பத்தி சொல்லுங்க ப்ரொஃபசர்.
0: அதாவது நான் எடிபிள் ப்ராடக்ட்ஸ். நான் எடிபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா தென்னை மரத்திலிருந்து தென்னை நார், தென்னை நார்கழிவு, தேங்காய் சிரட்டை போன்ற பலவித பொருட்கள் கிடைக்கின்றன. இவை தவிர தென்னை மர கட்டை மற்றும் தென்னை இலைகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன. தென்னை உரிமட்டையிலிருந்து நார் பிரித்தல். ஒரு சராசரி பருமன் கொண்ட தேங்காயிலிருந்து சுமார் 400 கிராம் எடையுள்ள உரிமட்டை கிடைக்கும். அதில் 30% தேங்காய் 70% நார் துகள்களும், அதாவது நார் கழிவு காணப்படும். உலக அளவில் ஆண்டுதோறும் 3.3 லட்சம் டன் தேங்காய் நார் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் 65% இந்தியாவிலும் 32% இலங்கையிலும் உற்பத்தி செய்யப்படுகிறது. பச்சை மட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் நார் துகள்கள் வெள்ளை நார் எனவும், பழுத்து காய்ந்த உரிமட்டையிலிருந்து எடுக்கப்படும் நார் பழுப்பு நிற நார் எனவும் அழைக்கப்படுகின்றது. உரிமட்டையிலிருந்து நாரை பிரித்தெடுக்க 2 முறைகள் கையாளப்படுகின்றன. 1, மட்டையை உப்பு கலந்த நீரில் 5 முதல் 6 மாதங்கள் வரை ஊற வைத்த பின் கட்டையால் அடித்து நாரை பிரித்தெடுப்பது. மற்றொன்று, மட்டையை உடனடியாக எந்திரத்தில் வைத்து நசுக்கி நாரை பிரித்தெடுப்பது. ஊற வைத்து பிரித்தெடுக்கப்பட்ட நார் பழுப்பு நிறமுடையதாகவும் உயர்தர கயிறுகள் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. பழுப்பு நிற நாரிலிருந்து பிரஷ், மெத்தை விரிப்பு போன்றவைகள் தயாரிக்கப்படுகின்றன. ஊற வைத்து எடுக்கப்பட்ட நார்களிலிருந்து செய்யப்படும் கயிறுகள் கப்பல்களில் கூட உபயோகப்படுத்தப்படுகின்றன. பிரித்தெடுத்த நாரிலிருந்து மெத்தை மற்றும் பல்வேறு அலங்கார பொருட்களும் செய்யப்படுகின்றன. நார்பொடி, நார்த்துகள், நார்கழிவு, அதாவது தேங்காயின் மேல் காணப்படும் நார்பகுதி உரிமட்டை எனப்படுகின்றது. இதில் காணப்படும் நீண்ட நார்களை இணைத்து சக்கை எனப்படும் நார்பொடியாகும். தேங்காய் உரிமட்டையில் 70% நார்த்துகள்கள் அடங்கியுள்ளன. கயிறு தொழிற்சாலைகளில் கழிவுப் பொருட்களாக கிடைக்கிறது. நார்பொடியில் அதன் எடையை காட்டிலும் சுமார் 8 மடங்கு நீரை உறிஞ்சி வைக்கும் தன்மை இருப்பதால் நீர் தட்டுப்பாடு உள்ள நிலங்களில் இது ஒரு ஏற்றமிகு நீர்த்தேக்கி பொருளாகவும் எல்லா மண்வகைகளுக்கும் ஏற்றது ஒரு சிறந்த மூடாக்கு பொருளாகவும் உபயோகப்படுகிறது. 3வது, தேங்காய் சிரட்டை. மட்டையை உரித்த பின் கிடைக்கும் கடினமான ஓடு பகுதி சிரட்டை, அத்தொட்டி அல்லது கொட்டாங்குச்சி எனலாம். இந்தியாவில் 12 மில்லியன் சிரட்டை கிடைக்கிறது. இது ஒரு முக்கியமான வணிகப் பொருள். இது பெரும்பாலும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஹூக்கா கலன், பல்வேறு வீட்டு பாத்திரங்கள், அலங்கார பொருட்கள் தயாரிப்பதற்கு சிறிதளவு சிரட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன. முக்கியமான சிரட்டை பொருட்கள் சிரட்டை கறி, ஊக்குவிக்கப்பட்ட சிரட்டை கறி, சிரட்டை பொடி ஆகியவை தேங்காய் சிரட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் முக்கியமான வணிகப் பொருட்கள் ஆகும். சிரட்டை கறி, சிரட்டையின் அளவிலிருந்து 30% கறியாக கிடைக்கின்றது. 1 டன் கறிக்கு 20,000 to 30,000 சிரட்டை தேவைப்படும். தரமான கறி நல்ல பளிச்சிடும் கருமை நிறத்துடன் காணப்படும். சிரட்டை கறி அதிக அளவில் வாயுக்கள் மற்றும் கலதரும் பொருட்களை உறிஞ்சும் தன்மை உள்ளது. 2வது, சிரட்டை பொடி. நன்றாக பொடித்து தூளாக்கப்பட்ட தேங்காய் சிரட்டை சிரட்டை பொடி எனப்படுகிறது. இது நன்கு முற்றின தேங்காய் சிரட்டையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. 12,000 சிரட்டையை அரைத்தால் 1 டன் சிரட்டை தூள் கிடைக்கும். சிரட்டை தூளில் அதிக அளவு நீர் உறிஞ்சும் தன்மையும் பூஞ்சான எதிர்ப்பு தன்மையும் உள்ளது. நார் நீக்கிய சிரட்டையை சிறு துகள்களாக உடைத்து அரைப்பானில் இட்டு அரைத்து சிரட்டை தூள் தயாரிக்கப்படுகிறது. வார்ப்படம் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்களுக்கு மிருதுவான தன்மை மற்றும் பளபளப்பு தருவதற்கு சிரட்டை பொடி பயன்படுத்தப்படுகிறது. அத்தகைய பொருட்களுக்கு ஈரப்பதம் மற்றும் வெப்பத்தை தாங்கி நிற்கும் சக்தியையும் தருகின்றது. 3வது, ஊக்குவிக்கப்பட்ட கறி. சிரட்டை கறியினை வேதிப்பொருட்களால் ஊக்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்ட கார்பன் தயாரிக்கப்படுகிறது. சிரட்டையிலிருந்து சிரட்டை கறி செய்யப்பட்டு பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் சிரட்டை கறிக்கு குறைந்த விலையே கிடைக்கிறது. இருக்கின்றது. ஆனால்

0: ஊக்குவிக்கப்பட்ட கறிக்கு தேவை அதிகமாக உள்ளது. தரமானதாக உற்பத்தி செய்யப்படும் ஊக்குவிக்கப்பட்ட சிரட்டை கறிக்கு உலகெங்கும் தேவை ஏற்பட்டுள்ளது. அசுத்த வாயு, துர்நாற்றம், விஷவாயு ஆகியவற்றை உறிஞ்சவும் இதனை உபயோகப்படுத்துகின்றன. நான்காவது, தென்னை மரக்கட்டை. தென்னை மரக்கட்டை அதிக நாட்கள் உழைக்கக்கூடியதில்லை. எனவே கரையான் மற்றும் பூஞ்சானங்களின் தாக்குதல்களிலிருந்து தென்னை மரக்கட்டையை பாதுகாக்கும் வகையில் அதனை பதப்படுத்த வேண்டும். பதப்படுத்தப்பட்ட தென்னை மரக்கட்டையின் உழைக்கும் காலம் பதப்படுத்தப்படாத தென்னை மரக்கட்டையை விட 2 முதல் 6 மடங்கு அதிகம். தடுப்பு பலைகள் தயாரிப்பதற்கு தென்னை மரக்கட்டை அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு தென்னை மரத்தின் எல்லா பாகங்களும் மனித இனத்திற்கு நல்ல முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 180 பொருட்கள் தென்னை மரத்திலிருந்து பல்வேறு விதமாக தயாரிக்கப்பட்டு மனிதர்களின் பயன்பாட்டுக்கு உள்ளது. எனவேதான் தென்னை மரம் கல்பக விருட்சம் என சொல்லப்படுகிறது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
2: இதில் இதுவரை தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்னென்ன, உண்ணும் பொருட்கள், உண்ண முடியாத பொருட்கள் என விதவிதமான பொருட்கள் பற்றி விளக்கினார் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட் என்ஜாய் பண்ணுங்க.
1: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
7: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45 ஆகாஷவாணி.
8: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி.
9: காலங்கள் மாறலாம், கருவிகள் மாறலாம், ஆனால் மனங்களை இணைக்கும் சில குரல்கள் மட்டும் என்றும் மாறாது. 9 தசாப்தங்களை கடந்து இன்றும் இளமையாக ஒலிக்கும் திருச்சி வானொலி இன்று இளைஞர்களின் பாதையில் புதிதாய் மலர வருகிறது. நினைவுகளும் நவீனமும் இசையும் இளமையும் இணையும் இந்த இனிய நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
10: வணக்கம், என் பெயர் வஷினி. வானொலிக்கு எனக்கு உண்டான தொடர்பு நான் பிறந்ததுலேருந்து கூட வச்சுக்கலாம். ஏன்னா என்னோட அம்மாவுக்கு வானொலினா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுல வர நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அப்போ ஒரு நாள் இதுல வர மழலையர் நேரம் அப்படின்ற நிகழ்ச்சியில நீ கலந்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்பெல்லாம் வந்து அது என்னன்னு கூட தெரியாத ஒரு காலம். நான் 2ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தைங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது ஆசையா இருக்கு, நீயும் பேசு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் போது வீட்டுல எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மழலையர் நேரம் நிகழ்ச்சியை மட்டும் கேட்க ஆரம்பிச்சேன். அது கூட சில நிகழ்ச்சிகளையும் கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதுவே எனக்கு பழக்கமாயிடுச்சு. இப்ப நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எப்பவும் கல்வி சம்பந்தமாகவும் மருத்துவம் சம்பந்தமாகவும் வர நிகழ்ச்சிகளாகட்டும், வசந்த அழைப்பு, மாலை 5 மணிக்கே ஒளிபரப்பாகிற பாடல்கள், இது எல்லாமே கேட்க கேட்க எத்தனை நாள் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு தோணும். சில நேரத்துல நிகழ்ச்சிகள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட தோணும். இன்னைக்கு உலகமே டிஜிட்டல் மயமா இருந்தாலும் இன்றைய காலத்துக்கு ஏத்தபடி மக்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சம்பந்தமாக நிகழ்ச்சிகளை சிறப்பா செஞ்சுட்டு வர வானொலிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.
11: வணக்கம், என்னோட பேரு கவிநிலவு. மழலையர் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டப்போ எனக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம், என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் கூட இருந்துச்சு. நான் வந்து எஃப்எம்ல பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருந்தேன். அந்த ஆர்வம் ஒவ்வொரு முறையும் அடுத்த பிள்ளைங்க எப்படி பேசியிருக்கிறாங்க, நம்ம நல்லா பேசியிருக்கிறோமா, அவங்க நல்லா பேசியிருக்கிறாங்களா, இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா இதை விட நல்லா பேசுவோமா, அப்படியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தோம். மணிமலர் கேட்க ஆரம்பித்தேன். யதார்த்தமாக பேசுறத கேட்கும்போது நல்லாயிருக்கும். அப்போதான் அம்மா சொன்னாங்க, மற்ற எல்லா பண்பலையும் விட இது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை பாதுகாப்பு, அதாவது அதாவது ஒவ்வொரு நாளுக்குமே ஏதாவது

ஏதாவது ஒரு தினத்தை கொண்டாடி தான் நம்ம மனசில் அதை பதிய வைக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை வானொலி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கு, நீ தொடர்ந்து கேட்டனா தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கேட்க ஆரம்பித்தேன், இனியும் கேட்பேன். இன்றைய தலைமுறையிலும் இணையத்துக்கு ஈக்குவலாக நின்று எல்லாரையுமே பேச வச்சிட்டு இருக்கிற இந்த வானொலி என்னோட தலைமுறை மற்றும் அடுத்த தலைமுறைக்கும் நல்ல வழிகாட்டியாக இருக்கும்.

0: பேச வச்சிட்டிருக்கிற இந்த வானொலி என்னோட தலைமுறை மற்றும் அடுத்த தலைமுறைக்கும் நல்ல வழிகாட்டியா இருக்கும்.
1: வணக்கம், என் பேர் வெண்மதி. எஃப்எம் கேட்க பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அதுலேயும் விரும்பி கேட்குற நிகழ்ச்சி அப்படின்னா அது வண்ண கோலங்கள் தான். அப்புறம் காலையில் வர இதயரகம், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு பிடிச்ச பாடல்களாக முக்கால்வாசி அதில் வந்துருமா. ஸோ நான் அதை மிஸ் பண்ணாமல் நான் அதை கேட்டுருவேன் எப்பவுமே. அதே போல் இன்னொரு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சொல்லப்போனால் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப ஆர்வத்தோடு நான் கேட்குற நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் அதுவா இதுவா நிகழ்ச்சி. என்ன சொல்றது, கிட்டத்தட்ட அதை கேட்கும் போது எனக்குள்ள நானே பட்டிமன்ற மாதிரி நான் பேசிக்கிற அளவுக்கு அதில் வர ஒவ்வொரு டாப்பிக்குமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை தொகுத்து வழங்குறவங்களும் ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமாக அதில் பேசியிருப்பாங்க. அவங்க பேசுகிற விதம் தான் நம்மளை அந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் கேட்க தோண வைக்குது. ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்து நம்மளை யோசிக்க வச்சு நம்மளை பேச வைக்கிற ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்குது. அதனாலேயே எனக்கு அந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
2: வணக்கம், என்னோட பேரு லட்சுமி பிரியா. ஏன் எல்லோருமே இளைஞர்கள் ரேடியோ கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு தலைமுறையா இருந்தாலும் கூட நாங்களும் ரேடியோ கேட்டுட்டு தான் இருக்கோம். வானொலி அப்படிங்கறது எல்லாரோட வீட்லயும் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் தாத்தா கேட்டது, என் அப்பா கேட்டது, இப்போ நான் கேட்கறது. என்னோட தாத்தா அளவுக்கு கேட்க முடியலனாலும் ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் இது நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கிறோம். விடுமுறை நாளா இருந்தா விருப்ப பாடல்களை கண்டிப்பா கேட்டுருவேன். பண்ண கோலங்கள் நிகழ்ச்சி ரொம்பவே பிடிக்கும். உங்களோட நான் அந்த நிகழ்ச்சியில யதார்த்தமா அவங்க பேசுற விஷயங்களா இருக்கட்டும், சொல்ற குட்டி கதைகளா இருக்கட்டும், சின்ன சின்ன கவிதைகளா இருக்கட்டும், அதெல்லாம் கேட்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்க மாட்டோமா அப்படின்னு தோணும். சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னோட அம்மா கிச்சன்ல வேலை செய்யும் போது எப்பவுமே அங்க ஒரு ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு நாள் எல்லா நிகழ்ச்சியும் கேட்டுட்டு எல்லா நாளும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. இனி வரும் காலத்துல கண்டிப்பா நீங்க நிகழ்ச்சிகளோட பெயர்களை மாத்தினாலும் சரி, நிகழ்ச்சிகளையே மாத்தினாலும் சரி, வானொலி கேட்கறது நான் நிறுத்த மாட்டேன். அந்த அளவுக்கு வானொலி என்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல தோழியா பங்கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 90 மட்டும் இல்ல, 100 ஆண்டு இருந்தாலும் கூட வானொலிக்கு நிகர் வானொலி தான்.
3: வணக்கம், நான் ஹரிபிரசாத் பேசுகிறேன். வானொலியை இளைஞர்கள் விரும்பி கேட்கிறார்களா இல்லையா அப்படின்னா, நான் விரும்பி கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்கள் விருப்பமா கேட்கிறாங்களோ இல்லையோ அவங்களோட எல்லார் வீட்டிலயுமே, உதாரணத்துக்கு அப்பாவோட ரூம்ல, அம்மாவோட சமையல் அறையில அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். என்னோட தாத்தாவுக்கு வானொலி ஆகச்சிறந்த நண்பன் அப்படின்னு தான் சொல்லணும். விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலேயுமே ஒரு நல்ல ஆலோசகரா இருந்து அவர்களுக்கு வழி நடத்தினது வானொலி தான். நான் விவசாயம் சம்பந்தமா ஏதாவது சந்தேகப்பட்டு கேட்டா நாளைக்கு நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க, நான் உனக்கு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்க தாத்தாவுக்கு விவசாயத்துல இன்னைக்கும் ஒரு ஆலோசகரா இருக்கிற இந்த வானொலியில் அப்படி என்னதான் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நான் வானொலி கேட்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவர். என்னோட 8-9 வகுப்பு தொடக்கத்தில் வானொலி கேட்க ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன். வானொலியில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற பண்பலைகள் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, அகில இந்திய வானொலியில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீ தமிழில் சிறந்த வார்த்தைகளையும் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேனா, கண்டிப்பா அகில இந்திய வானொலி கேளு. அதுல இருக்கிற அறிவிப்பாளர்கள் சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இருக்கும். உனக்கு தெரியாத வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும்னு நீ இதை ஆசைப்பட்டனா இதை கேட்கலாம் அப்படின்னு எங்க பாட்டி சொன்னாங்க. அதுக்காகவும் கேட்க ஆரம்பிச்சேன். பட்டிமன்ற பேச்சு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் கிட்டையும் நான் சொன்னேன், இந்த மாதிரி அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டோம்னா நிறைய தமிழ் வார்த்தைகளை புதுசாக கத்துக்க முடியுதுன்னு. அதனால அவங்களுமே இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இதோட பாரம்பரியம் என்ன, இது எத்தனை வருஷம் தாண்டுச்சு, இதெல்லாம் வந்து பெரியவங்க அளவுக்கு சொல்ல தெரியாது. ஆனாலும் என்னுடைய தாத்தா, அம்மா, பாட்டி இவங்கெல்லாம் கேட்டு ரசிச்ச ஒரு விஷயத்த இன்னைக்கு நானும் கேக்குறேன். இனி என் காலம் முழுக்க நான் கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இணைய உலகம் இவ்வளவு வளர்ந்த இருக்கிற இந்த காலகட்டத்திலையுமே எங்களை கைக்குள்ள வச்சிருக்கிற இந்த வானொலி மென்மேலும் வளரணும். நன்றி.
4: ஹாய், என்னோடய பேர் கெவின் கேஸ்ட்ரோ. நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஒரு நாள் வந்துட்டு நான் பஸ்ஸில் வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருந்தேன். நான் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போதைக்கு அந்த

0: பட்டன் ஃபோன் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ஹெட்செட் எடுத்துகிட்டு நம்ம மாட்டிட்டு நம்மகிட்ட பாட்டு இருக்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். சரி நம்ம எஃப்எம் இருக்கே என்னான்னு போய் பார்ப்போம் உள்ள அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நிறையா சாங்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்துச்சு, பிடிக்காத சாங்ஸ் சிலருக்கு நிறைய போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே அப்புறமேட்டு நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ட்ராவல்லே தான் போயிட்டு இருந்தேன். அந்த ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் எப்படி இருக்கும்னா, ட்ராவல் சுற்றி பச்சை பசின்னு இந்த வயல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே அந்த காற்று வந்துட்டு இனிமையாக இருக்கும். நான் சாயந்தரம் வந்துட்டு அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப அது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ட்ராவலில் இருக்கும்போது அந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நைட்டு ப்ரோக்ராம் அந்த ஞாபகம் வருது, அந்த ப்ரோக்ராம்லாம் பழைய காலத்து சாங்ஸ் வந்துட்டு நம்ம கேட்குறோம். ஸோ நம்ம என்ன தான் மாடர்ன் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த பழைய சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே அந்த பழைய பாட்டை கேட்குற சுகமே வந்துட்டு தனி தான். அந்த ஈவினிங் பொன்மாலை ப்ரோக்ராமில் வர சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த டெய்லி விளையாட்டு அந்த வண்ண கோலங்கள் அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் டெய்லி ஒவ்வொரு மக்களாக தேடி வந்துட்டு சந்திக்கிற ப்ரோக்ராம் உங்களோடு நாங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மக்களோட ஒரு ஒன்றிச்சு இருக்கிறப்ப வந்துட்டு நமக்கும் வந்துட்டு எஃப்எம் கேட்கணும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் காலத்தில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மொபைல்லே போயிடுச்சு, பட் இன்னமும் இந்த எஃப்எம் இருக்குது, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்குது. ஸோ அப்போ அந்த பஸ்ஸில் ஆரம்பித்த பயணம் இன்னமும் எனக்கு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. தேங்க்யூ.
1: ஒளியின் வழியே தமிழின் இனிமையை உலகம் அறிய செய்த உயிருள்ள கல்விக்கூடம், விரல்கள் பேசும் காலத்திலும் செவிகள் தேடும் அமைதியான அன்பு குரல். 87 என்பது வயதின் எண்ணிக்கை அல்ல, மக்களின் மனதில் நீ பதிந்திருக்கும் நினைவுகளின் உயரம். காற்றலைகள் இருக்கும் வரை உன் பயணம் தொடரும், தமிழ் இருக்கும் வரை உன் புகழ் நிலைக்கும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. தொகுப்பு வினோதாஜை, அமைப்பு பிரிசி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

திசையம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும். கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி உழைக்கும். புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும்.

0: எனக்கு என்ன gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: நீயே பாருமா.
2: ஹே வாவ், நிறைய கதை books இருக்கு.
0: Thanks பா.
3: என்னங்க குழந்தைக்கு books போய் gift-ஆ வாங்கி தந்திருக்கீங்க?
1: இல்லம்மா, மற்ற கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்க அவளை லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலேயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
4: ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலேயும் சந்தோஷம் இருக்குல்ல.
5: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம், நெற்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. முதலில் கம் கணபதே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது. ஹம்சத்வணி ராகம். ஆதித்தாளம் திஸ்ரநடை.

நேரம் 9:28:15. ஆகாஷவாணி இன்றைய அரங்கிசையில் கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்ட் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முல்லைவாசல் டாக்டர்

ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம், நெற்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் அடுத்து தாயே திரிபுர சுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்புத்தாள்.

அரங்கிசையில் இதுவரை கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்டும், முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம், நேர்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள்

干起的。அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்கிறார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒருநபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் அக்ஷயா சென் முதல் சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறினார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி இந்த அலைவரிசையில் கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். தொலைபேசி வழி நேயர் விருப்பம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு 25 310 27 மற்றும் 25 310 28 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்போடு.

0: நேரம் 10:11. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. எனக்கு பிடித்த பாடல், எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில தேனியிலிருந்து ஸ்வர்ணலதா மேடம் கேட்ட மாதிரி பாடல் ஒளிபரப்பெல்லாம் பூவா தலையா திரைப்படத்திலிருந்து.
1: தெரியும் நீ பார்த்து விடு.

தான் சுண்ட சொல்லும் கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். காசிருந்தா தான் சுண்ட சொல்லும்.

முறுக்கு யாருக்கும் இருக்கு, வீம்புக்கு முறைச்சா மாறி கணக்கு.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். 10:17 இனி பாடல் ஒலிக்கிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் எம் ஏ இளங்கோவன் அவர்களுக்காக கவரிமான் திரைப்படத்திலிருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. இதயக்கனி திரைப்படத்திற்காக பாடலை கேட்டிருக்காங்க தேனி மாவட்டம் பெரியகுளத்திலிருந்து நாகலட்சுமி இளங்கோவன் அவர்கள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.

0: ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
1: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: நேரம் 10:29. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒளிபரப்பாகிறது. இரவும் பகலும் திரைப்படத்திற்காக யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனி மாவட்டத்திலிருந்து ராணி அவங்களுக்காக.

நேரம் 10:34. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒளிபரப்பாகிறது. காதல் கோட்டை திரைப்படத்திற்காக. யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம் அவங்களுக்காக.

பப்பலோலாத்து குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாத்து ஜொலிக்குது ஜொலிக்குது, சிவப்புலோலாத்து குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாத்து ஜொலிக்குது ஜொலிக்குது. அம்மம்மா அம்சமா ஆன மேல போறம்மா, கஞ்சாட கைஜாட.

0: வீட்டில் ஒரு ராத்து ஜொலிக்குது ஜொலிக்குது.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேரம் 10:40. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒலிக்கிறது. காதல் தேசம் திரைப்படத்திற்காக

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: 10:47 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக.

0: இனி தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்குவங்கத்தில் மகளிருக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. முறையாக செயல்படாத சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒருநபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா ஷிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம். தென்றல் காற்றில் மெல்ல இதயம் வருட வருகிறது மதுர தென்றல். முதல் பாடல் ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்களில் டூயட் படத்திற்காக.

11:12 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரை தென்றல். ஓவியங்கள் கூட அவள் பெயர் சொன்னதும் உயிர் பெற்று விடுகிறது. ஓவியங்கள் கூட அவள் பெயர் சொன்னதும் உயிர் பெற்று விடுகிறது.

கோடி நிலவுகள் கூடினால் கூட அவள் அழகை பூர்த்தி செய்ய முடியவில்லை. கோடி நிலவுகள் கூடினால் கூட அவள் அழகை பூர்த்தி செய்ய முடியவில்லை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸ்.

0: வந்துடுறாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

பதினோரு மணி 25 நிமிடத்தில் தேனினம் இனிமையான பாடல்களுடன் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒலிக்கிறது. தாஜ்மஹால் திரைப்படத்திற்காக

மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. கர்ணா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் குரல்களில்

நேரம் 11:41. காதலாசைகள் அவன் முகம் பார்த்ததும் கொஞ்சம் துள்ளிதான் குதிக்கின்றது. காதலாசைகள் அவன் முகம் பார்த்ததும் சற்றும் துள்ளிதான் குதிக்கின்றது.

நேரம் 11:54. மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி மதுர தென்றல் நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் ஒலிக்கிறது. ஜெமினி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில்.

0: நேரம் 12 மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று பகல் 12:10 இசை மேடை, இதில் டி ருக்மிணி அவர்களின் வயலின் கேட்கலாம். மெல்லிசை

பகல் 1:10 என் உயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம் பகுதியில் பாரம்பரியமும் புதுமையும், இதில் பூஜை பொருட்கள் தயாரிப்பாளர் கே.பி. ரேகா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் பகுதியில் கண்ணாடியால் கட்டப்படும் உயரமான கட்டிடங்கள் பற்றிய தகவல். அதைத் தொடர்ந்து உங்களுக்காக இதில் மன ஆரோக்கியமே, இதில் பெண்களின் நலனுக்கான மனநலனுக்கான ஆலோசனைகள் வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்ரதன் அவர்கள். பிற்பகல் 2:40 விளையாட்டு அரங்கம், தேசிய வலுத்தூக்குதல் வீராங்கனை ஆர். கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2 கேட்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆறு 30 மாநில செய்திகள், அதைத் தொடர்ந்து 6:55 சேவை செய்திகள். இரவு 7:10 12 ஆண்டுகள் நிறைவடைந்த வளர்ச்சி திட்டம் குறித்த ஒளிப்பதிவு கேட்கலாம். ஏழு 10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். இரவு 7:25 பண்ணை செய்தி, அதைத் தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியும். இதில் பலாவில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரிய குளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஜி. சதீஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் குறித்து கேட்கலாம் பகுதி 1. அதைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். இரவு 8:30 இது நம்ம ஏரியா, கடலும் தமிழ் கவிதைகளும் உரை வழங்குகிறார் மாணவி கே. மனிஷா. அதைத் தொடர்ந்து அம்மாவின் தாளாட்டு முதல் இசை வரை இசை உரை வழங்குகிறார் மாணவி ஜே. ஜோசா சலோமி அவர்கள். இரவு 9:30 அரங்கிசை, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், அதைத் தொடர்ந்து 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். இனி கேட்கலாம் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: நேரம் 12:10. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் டி ருக்மிணி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். முதலாவதாக பரந்தாமவதி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி தர்மவதி ராகம் ரூபக தாளம்.

0: இதுவரை டி ருக்மிணி அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள்.
1: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள பழங்குடியின மக்கள் வளமான கலாச்சாரத்தையும் பயன்பாட்டையும் கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அமைப்புகள் மற்றும் திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்த தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்கள் வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கான பல திட்டங்களை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சில பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதாகவும் அவர்களுக்கும் திட்டங்களின் பயன்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். சுதந்திர போராட்ட வீரரும் கல்வியாளருமான வி வி எஸ் ஐயரின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வி வி எஸ் ஐயர் வீர தீரம் மிக்க சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தார் என்றும் தமிழ் இலக்கியத்திற்கு அவர் அளித்த பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் கூறியுள்ளார். வி வி எஸ் ஐயரின் வாழ்க்கை இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டில் இரண்டாவது இடத்தில் இருந்த அமெரிக்கா மூன்றாவது இடத்திற்கு சென்றுள்ளது. சூரிய மின்சக்தி உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் உள்ளது. இது தொடர்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் இந்த சாதனை மத்திய அரசின் முறையான கொள்கை மற்றும் திட்டமிடலால் சாத்தியமானது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மை எரிசக்தியை ஊக்குவிப்பதற்காக சூரிய மின்சக்தி திட்டங்களை கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. துர்க்மெனிஸ்தான் நாடு முன்மொழிந்ததை ஏற்றுக்கொண்டு ஐநா பொதுச்சபையில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பசுமையான எதிர்காலத்திற்கான சைக்கிள் பயணம் என்ற கருப்பொருளுடன் இவ்வாண்டு உலக சைக்கிள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக சைக்கிள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான பசுமையான தேசத்தை உருவாக்க இளைஞர்கள் சைக்கிளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத சைக்கிள் பயணம் சமநிலையான வாழ்க்கை முறையையும் உறுதி செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியாவுக்கான திட்டங்களை வடகிழக்கு மாநிலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மிசோரம் மாநிலம் கோலாசிப் மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டத்திற்கு தாம் தலைமை வகித்ததை குறிப்பிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், இப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு உத்வேகம் அளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15

0: வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் இன்று நண்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வந்து தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயில் சிக்கியவர்களை விரைவாக மீட்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆரவல்லி மலைத்தொடர் குறித்து மத்திய அரசு தயாரித்த அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக உச்சநீதிமன்றம் உயர்மட்ட நிபுணர் குழுவை அமைத்துள்ளது. வன ஆராய்ச்சி மற்றும் கல்விக் குழுமத்தின் தலைமை இயக்குநர் காஞ்சன் தேவி தலைமையிலான இக்குழு மத்திய அரசு அனுப்பியுள்ள அறிக்கையை ஆய்வு செய்து வரும் ஆகஸ்ட் மாதம் 31 அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எவ்வித சமரசத்திற்கும் உட்படாமல் அறிவியல் பூர்வமாக அனைத்து பிரச்சினைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், ஆரவல்லி மலைத்தொடரின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான பரிந்துரைகளையும் அறிக்கையில் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆரவல்லி மலைப்பகுதியில் சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிப்பதால் சுற்றுச்சூழலுக்கு ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மூலம் அதிக அளவில் ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் பொது மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல ஓபன் பண்றதுக்கான கிட்டத்தட்ட 400,300 பேருக்கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். தவிர்த்து பெண்கள் வந்து 239,105 பேரும், ஆண் வாடிக்கையாளர்கள் 161,130 பேரும் சேர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நேரடியாக அவங்க வங்கி கணக்கிலேயே வர வைக்கப்படுகிறது. அவங்க கணக்குல வந்து பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வங்கியின் சேவைகளும் எளிதாக கிடைக்கப்படுகிறது. மொத்தமா 450,000 அக்கௌண்ட் ஜீரோவா இருந்தாலும் அவங்களுக்கு அனைத்து வகையான வங்கி சேவைகளும் இந்த ஒரு தங்கு தடையின்றி வர வைக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்படுகிறது.
1: ஜன்தன் வங்கிக் கணக்கை தாம் தொடங்கியதன் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகளை நேரடியாக பெற முடிவதாகவும், கடனுதவி பெறுவதற்கு வசதியாக உள்ளதாகவும் பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
3: பேர் சக்தி. கடந்த 10 இங்கதான் அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ல எல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாக்கா 5,000-10,000 கேட்டிருந்தேன். இப்ப எல்லாம் அப்படி அதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ அக்கௌண்ட்லயே ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஈஸியாகவும் இருக்குது, நல்லாவும். இங்க எல்லா கடன்களும் கிடைக்குது, விவசாய கடனும் கிடைக்குது, நகை கடனா கிடைக்குது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணனாலும் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நல்லா சேவை பண்றாங்க. நாங்க இங்கேயே தொடர்ந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம்.
1: ஹோர்முஸ் நீரிணையை கப்பல்கள் தடையின்றி கடந்து செல்வதற்கு சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். வாஷிங்டனில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுக்கு சீனா ராணுவ உதவி செய்ததாக கூறப்படும் தகவலில் உண்மை இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக உறவு நீடித்து வரும் நிலையில் சீனா ஆயுதங்களை அந்நாடு கொள்முதல் செய்து வைத்திருந்ததாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளிடையே நீண்டகால உறவு நீடித்து வரும் நிலையில் போர் சூழலை பொறுத்தமட்டில் சீனா சற்று விலகியே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா அமைப்பில் சீனா ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும், ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு மார்கோ ரூபியோ கேட்டுக் கொண்டார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் நாட்டின் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் இந்த பதில் தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 25-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர், ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைக்கோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார்.

0: வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரியசக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 45 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று வீசக்கூடும். நாளை முதல் 6ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். 7ஆம் தேதி அன்று தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் காற்று இதே வேகத்தில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள்.

வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று வீசக்கூடும். நாளை முதல் 6ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். 7ஆம் தேதி அன்று தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் காற்று இதே வேகத்தில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று கேரளம், கர்நாடகம், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தெற்கு வங்க கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பகுதிகளில் வீசக்கூடும். நாளை முதல் 7ஆம் தேதி வரை பலத்த காற்று இதே வேகத்தில் கேரளம், கர்நாடகம், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தெற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். அமீர்ஜான் இயற்றிய பாடல் முதலில், பாடியவர் TN கிருஷ்ணசந்தர், இசை சி ராஜாமணி.

0: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் இனி தொடர்கிறது விளம்பரம்.
1: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இனி கேட்கலாம் ஒரு திரை இசை பாடல், பேச்சுலர் திரைப்படத்திலிருந்து.

0: ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மள பெரும்பாலான பெண்கள் தெய்வ வழிபாடு அப்படின்னாலே மனம் உவர்ந்து முழு மனசோட இறங்கிடுவோம் இல்லையா? அப்படி தெய்வ வழிபாடுக்குன்னே நாம ஒரு சில பொருட்களை, அதாவது சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துறோம். அந்த வகையில இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு நபர் பூஜை பொருட்கள் தயாரிப்பாளர் கே பி ரேகா அவர்கள். வணக்கம். உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க.
1: வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும், என் இனிய காலை வணக்கம். என்னோட பேர் வந்து ரேகா, நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன். நாங்க வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நாங்க வந்து தயாரிக்கிறோம். சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி, செந்தூரம் பவுடர், அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நாங்க தயாரிச்சிட்டு இருக்கோம்.
0: இந்த தொழில் வந்து நீங்க எத்தனை வருஷமா நீங்க பண்றீங்க?
1: நாங்கள் வந்து ஒரு 15 வருஷமாக வந்து இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம் மேடம். என் கணவர் தான் இதை முதல்ல ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தனால திருமணத்துக்கு அப்புறம் என்னால் வந்து ஃப்ரீயாக இருக்க எனக்கு பிடிக்கலை. ஸோ அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது தான், அவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு, நான் ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸில் இருந்தனால அவர் பண்ணுற பிஸ்னஸ்க்கு வந்து நான் அக்கௌண்ட்ஸில் வந்து நான் ரொம்ப அவருக்கு உதவியாக இருக்கணும்னு அவருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நான் பார்க்க ஆரம்பித்தேன்.
0: இந்த பூஜை பொருட்கள் தயாரிக்கணும் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு ஐடியா வர்றதுக்கு காரணம் என்ன?
1: ஆரம்பத்தில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி எடுத்து ஒரு சின்ன கடை ஒன்று வச்சுருந்தோம். நாங்கள் பத்தி சாம்பிராணி வீட்டுக்கு, அதாவது பூஜைக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவையோ அது எல்லாமே வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் கடையில் வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னீர் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் பன்னீர் வந்து எங்கள் கடையில் ஆட் பண்ணிக்கிறோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டவுனில் போய் வாங்காமல் நம்ம கடையிலேயே அவங்களுக்கு பக்கத்துலேயே கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு ஒரு பொருளாக எங்கள் கடையில் வந்து நாங்கள் ஆட் பண்ணி இப்படி ஆரம்பிச்சதான் எங்களோட பிசினஸ். முதல்ல வந்து நாங்க பண்ணது வந்து கடையில ஒரு சின்ன ஷாப் வந்து நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே அப்புறம் ஏன் நம்ம வந்து பிசினஸா பண்ணக்கூடாது, இன்னும் நாம தயாரிச்சு மற்றவங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தது. அதுதான் எங்களோட ஸ்டார்டிங்.
0: அதாவது வாடிக்கையாளரோட தேவையை பொறுத்து உங்களோட வியாபாரம் வந்து பெருக்கம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
1: ஆமாங்க மேடம்.
0: இப்போ ஒவ்வொருத்தருக்குமே வந்து தன்னோட தொழில இது ஒரு ஐடென்டிட்டியா இருக்கணும், இந்த கடையில இது நல்லா இருக்கும் அப்படின்னு பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் நீங்க 15 வருஷமா வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, அப்ப உங்க கடையோட ஐடென்டிட்டி என்ன?
1: ரொம்ப ஸ்பெஷல் அது என்னன்னு சொல்றேன் மேம். ஜென்ரலா பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்ல பூஜா ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் சரி, ஒரு விநாயகர் சதுர்த்தி வருது, ஒரு ஆயுத பூஜை வருது, தீபாவளி, பொங்கல், என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலுமே நமக்கு வந்து மெயினா தேவைப்படுறது சந்தனம், குங்குமம், விபூதி, ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடம், இதெல்லாம் வந்து பூஜையே வந்து நிறைவடையாது. சந்தனம் வந்து வாங்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கோ ஒரு 10 ரூபாய்க்கோ ஒரு குழச்சி கட்டியா பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். நம்ம பூஜைக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாதி யூஸ் பண்ணிருப்போம். சாமியோட விக்கிரகம் வைக்கிறதுக்கு, படங்களுக்கு வைக்கிறது போக பாத்தீங்கன்னா பாதி இது நமக்கு மிச்சமாவே இருக்கும். அப்படி மிச்சமா இருக்கிற சந்தனம் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு வாரம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்புறம் ஒரு 10 டேஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அது ட்ரை ஆயிரும். அது போக என்னதுன்னா கருப்படிச்சிரும், பூஞ்சாம் பிடிக்கும். அது வந்து என்ன ஆகும்னா அது நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ சந்தனம் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினாலுமே அது கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும்ன்ற கான்செப்ட் வந்து எங்களுக்கு இருந்தது. அது எப்படின்னா சந்தனம் வந்து நாங்கள் தண்ணி கலந்தே நாங்கள் கொடுத்துருவோம். அது வந்து 6 மந்த்துக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அது வந்து ஒரு கண்டெய்னரில் கொடுக்குறோம், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு எவ்வளோ நேரம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 6 மந்த் வரைக்கும் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈர சந்தனம்ன்ற கான்செப்டில் வந்து நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம். அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு இருந்தது. அவங்களுடைய பணம் வந்து விரயமாகாமல் அது முழுசாக அவங்களுக்கு கிடைக்கிறப்போ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்கள்கிட்ட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களை வாழ்த்துட்டும் போனாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க ரிப்பீட்டாகவும் வாங்கிட்டு போனாங்க. ஸோ நம்ம ஏதாவது மளிகை ஜாமான் வாங்கும் போதே அந்த சந்தனத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா பூஜைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மக்களுக்கு. ஸோ எங்களோட கான்செப்டில் வந்து நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் பூஜா ஸ்டோர்லேயும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா சர்வோதயா சங்கம், காதி பவன் சொல்லுவாங்க, அங்கேயும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம்.
0: இந்த ஈர சந்தனம் சாதாரணமாக நீங்கள் வீட்டில் இருக்கும் போதே உங்களோட பூஜையில் நீங்கள் யூஸ் பண்ணதா, இல்லை இந்த நீங்கள் வியாபாரம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இதை நம்ம இப்படி ஒரு ஐடென்டிட்டியாக கொண்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சா?
1: நாங்கள் இது வீட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தது. கஸ்டமர் கேட்கும்போது அதையே நம்ம வந்து ஒரு வியாபாரமாக பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தோணுது. அந்த மாதிரி தோணினதான் நாங்கள் வந்து இப்போ பிஸ்னஸாக பண்ணிட்டுருக்கோம்.
0: எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் சக்ஸஸ் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த நேமை வந்து நம்ம காப்பாற்றணும்னு நினைப்போம். அடுத்தடுத்த பொருளும் நம்ம நல்லா கொடுக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அப்படி அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்களா?
1: கொண்டுதோம். சந்தனம் வாங்கிட்டு மறுபடியும் வாங்கும்போது சேம் அதே குவாலிட்டி இருக்கணும். எப்போ ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களோட குவாலிட்டியில் 1% கூட நாங்கள் வந்து மாற்றவே இல்லை. ஸோ அதுதான் எங்களோட

0: அடுத்த வளர்ச்சிக்கான வந்து ஒரு அடித்தளமாக எங்களுக்கு வந்து அமைஞ்சது. ஸோ அந்த மாதிரியில தான் எல்லா எங்களோட மற்ற ப்ராடக்ட்டு குங்குமம் விபூதி அது எல்லாமே நாங்கள் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ குங்குமத்திலே பார்த்தீங்கன்னா குங்குமம் வந்து நீங்கள் பவுடர் ஃபார்மில் பார்த்துருப்பீங்க. அதே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோமோ ஒரு சிலவங்களுக்கு வந்து நெத்தியில் பார்த்தீங்கன்னா குங்குமம் வந்து நிற்காது. குங்குமம் வைக்கிறதுக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும், அது வந்து அவங்களோட ஒரு பாரம்பரியம். ஸோ திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா நெட்டி வகையில் வச்சுக்கிருவாங்க. ஸோ ஒரு சிலவங்களுக்கு வந்து நெத்தியில் வந்து அந்த குங்குமம் பவுடர் அவங்களோட ஸ்கின்னை பொறுத்து வந்து நிற்காது. அது ஏன் நம்ம வந்து அவங்களுக்கு தோதுபடுற மாதிரி பேஸ்ட் ஃபார்மில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஆரம்பித்தது தான் குங்குமமே போப்போ பேஸ்ட் ஃபார்மில் கொடுத்துட்ருக்கோம். அதுமே அப்படியே லைட்டாக நீங்கள் வச்சிட்டீங்கனாலே போதும், நீங்களாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும்.
1: இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. உண்மையாகவே வந்து பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ குங்குமம் வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கெமிக்கல் கலந்துருக்குமோ, ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்குமோ அப்படின்றதுக்காக ஒரு பயந்துட்டு தான் அதை வந்து யூஸ் பண்ணவும் ஒரு சிலர் பயப்படுறாங்க. இப்போ அந்த பேஸ்ட் ஃபார்மில் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, இது வந்து அந்த மாதிரி கெமிக்கல் அந்த மாதிரி எதுவுமே இல்லையா?
0: கண்டிப்பாக கெமிக்கல் கிடையாது. ஏன்னா நானே யூஸ் பண்ணுன்றப்போ எனக்கும் நெத்தி அரிக்கக்கூடாது, எனக்கும் வந்து அந்த ஸ்கின் அலர்ஜி வரக்கூடாது, நெத்தி கருப்படிக்க கூடாது, எல்லாத்தையும் நாங்களும் பார்ப்போம். ஸோ பொண்ணுனா நீங்கள் வந்து என்ன வச்சுட்டு குங்குமம் வைப்பீங்க விழாமல் இருக்கிறதுக்கு? ஒரு சிலவங்க என்ன பண்ணாலும் மெழுகுன்னு சொல்லி ஒன்று கடையில் கிடைக்கும், அது வச்சுட்டு குங்குமத்தை வந்து பவுடர் வந்து அப்ளை பண்ணுவாங்க அது வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு. நாங்கள் வந்து அது எதுவுமே வேண்டாம். ஸோ எங்களோட குங்குமம் பேஸ்ட்டை நீங்கள் லைட்டாக வச்சுட்டீங்கனாலே போதும், அது உங்களுக்கு விழுகவும் செய்யாது, ரொம்ப அழகாகவும் தெரியும்.
1: இப்போ குங்குமம் அடுத்து வந்து இந்த செந்தூரமும் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் இதே மாதிரியே பேஸ்ட் ஃபார்ம்ல இருக்கா?
0: ஆமா மேடம், செந்தூரம் நீங்க ஆஞ்சநேயர் கோயில்ல பாத்திருப்பீங்க, பவுடர்ல கொடுத்துருப்பாங்க. சோ நாங்க இந்த குங்குமம் கான்செப்ட்லயே தான் செந்தூரம் பவுடர் பாத்தீங்கன்னா குங்குமத்தோட ரொம்ப உதிரும், அது நாம வச்சிட்டோம்னாலே வந்து லைட்டா தான் தெரியும், மேக்ஸிமம் வந்து உதிர்ந்து அது வந்து விழுந்துரும். ஸோ அதையே நம்ம ஏன் ரொம்ப அழகா தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதான் செந்தூரம் பேஸ்ட்ன்ற ஃபார்ம்ல வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நெத்தியில வைக்கலாம், லைட்டா எடுத்து வச்சாலே போதும், ரொம்ப நேரத்துக்கு அது வரும்.
1: இப்போ நம்ம எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா சாரி எல்லாமே கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சந்தனமோ குங்குமமோ இல்ல விபூதியோ இல்ல செந்தூரமோ எடுத்து நம்ம நெத்தியில வைப்போம். அது வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இப்போ ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறனாலதான் நம்ம எடுத்து வைக்கும் போது ஒண்ணு மூக்குல விழுகும், இல்லைன்னா நம்ம ட்ரெஸ்ல கொஞ்சோண்டு கொட்டும். அதை நம்ம துடைக்கும் போது என்ன ஆகும், அந்த கலர் வந்து அப்படியே நம்ம மூக்குலயோ இல்லைன்னா ட்ரெஸ்லயோ அப்படியே வந்து அந்த கலர் வந்து அப்படியே படுற மாதிரி இருக்கும். அதனாலயே அதை வைக்கிறதுக்கே நம்ம யோசிப்போம், இதை வைக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிப்போம். இப்போ நீங்க சொன்ன இந்த ஐடியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். எல்லாமே பேஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, அதுவும் இல்லாமல் கெமிக்கலும் இல்லைன்னு சொல்றீங்க, ஈஸியாவும் இருக்கு, நமக்கு வந்து பிடிச்ச மாதிரியும் இருக்கு. மக்கள் வந்து ஒவ்வொரு விதமா இருக்காங்க. எனக்கு வந்து செந்தூரம் தான் பிடிக்கும், எனக்கு சந்தனம் தான் பிடிக்கும், எனக்கு குங்குமம் வச்சாதான் பிடிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி விபூதி பிரியரும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து விபூதி வந்து எனக்கு லைட்டா வைக்கணும், இல்லைனா எனக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் பட்டை அடிக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் இருக்கும் இல்லையா? சோ விபூதி பிரியருக்கு ஸ்பெஷல் என்ன?
0: இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே இப்போ மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா சென்டர் பெஸ்ட்டு ஜவ்வாது வாசனை விபூதி, அது இப்போ எல்லா கடையிலையும் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. எங்களோட ஸ்பெஷல் என்னன்னா பசுஞ்சாண விபூதி. பசுஞ்சாண விபூதி வந்து என்னன்றது மாட்டோட சாணத்துலேருந்து நம்ம வந்து பண்ணுறது. ஸோ அது பார்த்தீங்கன்னா மாட்டோட சாணத்தை எரிச்சு அது நிறைய தடவை ஜலிஞ்சு அது கடைசியில் வர்றது தான் அந்த பசுஞ்சாணத்தோட விபூதி. அதுலேயே ஒரு சிலையான மூலிகைகள் நாங்கள் கலக்கிறோம், வெல்வம் அருகம்புல் அந்த மாதிரி ஒரு 10 வகையான மூலிகைகள் நாங்கள் கலக்குறோம். ஸோ அது கலத்து நாங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம். என்னப்போ பொதுவாகவே விபூதி வச்சோம்னா வச்சிங்கன்னா நம்ம தலையில் உள்ள நீர்க்கோர்வைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப எடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வெயிலில் சுற்றுற வேலை நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம மதுரையோட வெயில் நம்ம இப்போ சொல்லவே வேண்டாம். ஸோ நம்ம நீங்கள் வெயிலில் போகும்போது விபூதி வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வேர்க்குது இல்லையா, அந்த வேர்வை வந்து அந்த விபூதி வந்து எடுத்துக்கிறோம். அந்த தலையில் உள்ள நீர்க்கோர்வைகள் நம்ம நெத்தியில் உள்ள நீர்க்கோர்வைகள் என்ன பண்ணோம்னா அந்த விபூதி அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்களோட பசுஞ்சாண விபூதி நீங்க வச்சீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்காது, அது சாம்பல்ன்றனால கிரே கலர்ல இருக்கும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா அந்த நீர் வந்து இருக்கும்போது அது நல்லா கொஞ்சம் டார்க் கிரேயா மாறும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து நீர் படபட அதுவாகவே வந்து காணாமல் போயிடும். அப்படி ஆகும்போது உங்களோட தலையில் உள்ள நீர்க்கோர்வைகள் எல்லாமே அந்த விபூதி எடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ விபூதி வைக்கிறது வந்து உங்களுக்கு ஹெட்ஆக் ப்ராப்ளம்ல இருந்து உங்களை காப்பாற்றும். ஸோ ஒரு சிலவங்களுக்கு நிறைய வேர்க்கும், நிறைய வேர்வை துளிகள் வந்து உங்களோட அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ வெயிலில் போகிறவங்க இருந்தீங்கன்னா விபூதி வச்சுட்டு இப்போ அந்த பசஞ்சான விபூதி வச்சுட்டு போத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். உங்களுக்கு சளியும் பிடிக்காமல் இருக்கும், அந்த விபூதியில் வந்து நிறைய நிறைய நன்மைகள் இருக்கு.
1: இது நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அப்பதான் சளி பிடிச்சு சரியா இருக்கும், என்னதான் நல்லானாலுமே அந்த தலைக்கு குளிக்க வச்சாதான் வந்து அந்த ஃபுல்லா வந்து ஃப்ரெஷ் ஆகும் குழந்தை அப்படின்றதுக்காகவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலைக்கு குளிக்க வச்சுட்டு அந்த விபூதி எடுத்து அந்த உச்சந்தலையில லைட்டா வச்சுடுவாங்க. அப்பதான் அந்த

0: நீரை ஃபுல்லா எடுக்கும், பிள்ளைக்கு அப்பதான் உடம்பு சரியா இருக்கு, திரும்பவும் சளி பிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக வச்சு விடுவாங்க. எனக்கு இந்த விஷயம் நீங்க சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்தது, ரொம்ப அருமையா சொன்னீங்க. எப்பயுமே வந்து ஓடுற கால் நிக்காதுன்னு சொல்லுவாங்க, ஓடிட்டேதான் இருக்கும், அடுத்தடுத்து நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேதான் இருப்போம் இல்லையா. அந்த வகையில உங்களோட அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுங்க?
1: எங்களோட அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா மேடம், இப்போ பழங்காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி எல்லாம் பாத்துருவீங்கன்னா ஒரு சேலையில வந்து ஒரு சின்ன பவுச் மாதிரி வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த நம்ம பட்டு சாரி வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த காலத்துல இருந்து வந்து நம்ம வாஷ் பண்றதே கிடையாது. இப்பதான் ட்ரை வாஷ் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சிலவங்க மட்டும் பண்றாங்க. பட்டு சாரியோட தன்மை போக கூடாதுன்னு சொல்லி அது பாத்தீங்கன்னா நம்ம சாரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனோமா உடுத்திட்டு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு காத்தாடு போட்டோமா மறுபடியும் மடிச்சு உள்ள வச்சோமா அது பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் வேற ஒரு ஸ்மெல் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பட்டு சாரியில வந்து ஒரு லைட்டா இருக்கும். சோ அது வந்து முந்தி பாட்டி காலத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பவுடர் ஒண்ணு அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க நேச்சுரலா. சோ அது முந்தி இருந்தது, இப்பதான் வந்து அந்த ரெண்டு நப்தலின் பார் பேர்ல வந்து இப்ப மறுபடியும் வந்து பச்சை வராம பூச்சி வராம இருக்கிறதுக்காண்டி அது வந்து நம்ம வந்து பிரோல போட்டு வைக்கிறோம். அதையே நம்ம வந்து மறுபடியும் பாரம்பரிய முறையில நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிச்சதுதான் நம்ம மதுரோட ஸ்பெஷலே வந்து மல்லிகைப்பூ. ஸோ அந்த மல்லிகைப்பூவே நம்ம ஏன் வந்து ஒரு பவுடர் ஃபார்ம்ல கொடுத்து நம்ம சாரீல வைக்கிற மாதிரி ஏன் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சதுதான் நாங்க இப்ப வந்து மல்லிகைப்பூ ஷேஷன் ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ வந்து என்ன பண்றோம்னா மல்லிகைப்பூவை எடுத்து காய வச்சு அது வந்து ட்ரை பண்ணி செடியோட லீவ்ஸ் எல்லாமே நாங்க கலந்து பாத்தீங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ண பிறகு ஒரு பவுடர் வரும். பவுடர் வந்து நாங்க ஒரு கிளாத்ல கொடுத்து அதையே இப்போ சாரீஸ்ல வைக்கிற மாதிரி நாங்க கொடுக்குறோம். அது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மல்லிகைப்பூ ஸ்மெல் வந்து நம்ம சாரிலையும் சரி நம்ம ஹேண்ட் பேக்லயும் சரி கபோர்டுலயும் சரி குழந்தைங்களோட ஸ்கூல் பேக்லயும் சரி நம்ம எங்கேயாவது ஊருக்கு போறோமா அந்த டிராவல் பேக்லயும் போட்டுக்கலாம், ஒரு கார் நம்ம வீட்டுல வந்து அந்த கார் டஸ்ட்பின்ல வச்சிருக்கலாம். சோ அது வந்து நல்ல ஒரு பிளசன்டான ஸ்மெல் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அது இப்போ உங்களோட அடுத்த ஸ்டெப், அது இப்ப நாங்க தயாரிச்சிட்டு இருக்கோம்.
0: புதுசா நீங்க வந்து சேர்த்திருக்கீங்க.
1: ஆமா,
0: நறுமணம் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும்?
1: நறுமணம் பாத்தீங்கன்னா இது நேச்சுரல்ன்றனால ஒரு 7 to 10 days வந்து நறுமணம் இருக்கும். சின்ன பிளேஸா இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரம்ல இருந்து ஒரு 3 வாரம் வரைக்கும் அந்த நறுமணம் இருக்கும். ஒரு சின்ன கபோர்டு இருக்குன்னா அந்த ஸ்மெல் வந்து இருந்துட்டு கொஞ்சம் பெரிய பிளேஸ் ஒரு பீரோல வைக்கிறீங்க அப்படின்றப்போ ஒரு 10 days நாங்க வந்து அந்த ஏன்னா இது நேச்சுரல்னால ஸ்மெல் வந்து அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மீறி ஸ்மெல் இருந்துச்சுன்னா அது நம்ம நேச்சுரல்ல நம்ம கொடுக்க முடியாது கண்டிப்பா.
0: ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றப்ப வந்து அது இவ்வளவு நாள் தான் வந்து அதோட வாசனை இருக்கும் அப்படின்றதையும் நீங்க பதிவு பண்றீங்க பாத்தீங்களா. இதுதான் வந்து ஒரு உண்மையான வியாபாரத்துக்கு உங்களோட முன்னேற்றத்துக்குமே அந்த ஒரு பெரிய படியா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இப்போ இந்த பூஜை பொருட்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க, பூஜை பொருட்களில் வந்து நீங்கள் சந்தனம் குங்குமம் செந்தூரம் விபூதி இது எல்லாமே நீங்கள் தயார் பண்ணுறது சொல்கிறீங்க. இது போக நீங்கள் வந்து அந்த மல்லிகை பர்ஃப்யூம் தயார் பண்ணுறோன்றதையும் நீங்கள் சொன்னீங்க. இது போக இதுக்கடுத்து வந்து நீங்கள் வேறு என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க?
1: இதோட வந்து சாம்பிராணி போடணும் டெய்லி நம்ம வீட்டில் கப் சாம்பிராணி ஃபார்மேட்டில் வந்து நாங்கள் இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதில் ஒரு 3 ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குறோம். ஜென்ரலாக வந்து பால் சாம்பிராணி நம்ம கொடுக்குறோம். இப்போ கஸ்டமரோட எதிர்பார்ப்புக்காண்டி ஒரு 3 வகையான ஃப்ராக்ரன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஜவ்வாது வாடையில் தரோம், ஒன்று வந்து பால் சாம்பிராணியை ரெகுலர் அது ஒன்று கொடுக்குறோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தசாங்கம் ஸ்மெல்ல ஒரு சாம்பிராணி கொடுக்குறோம். ஸோ இந்த 3 சாம்பிராணியுமே கலந்து ஒரு கண்டெய்னரில் கொடுக்குறோம். ஸோ டெய்லி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா நறுமணமாகவும் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அத்தர்ன்றது வந்து ஒரு சின்ன பாட்டிலில் வந்து ரோலான் டைப் ஒன்று கொடுத்துருக்கோம். நேச்சுரலாக முந்தி காலத்தில் இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பவுடர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜவ்வாது பவுடரும் கொடுத்துட்ருக்கோம், அதே வந்து அத்தர் ஃபார்ம்லேயும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது லைட்டாக ரோலான் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் காலையில் நீங்கள் குளிச்ச உடனே லைட்டாக போட்டு பாடியில் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம், ஸ்கின் அலர்ஜி வராது. அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லே வந்து ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு பெர்ஃப்யூம் சில அதுலேயே நறுமணங்கள் நிறைய தரும். மல்லிகைப்பூ வாடை தரும், விபூதி வாடையில் கொடுக்குறோம் நாங்கள். குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சாக்லேட் ஸ்மெல் கொடுக்குறோம். அப்புறம் மஸ்க்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் ஒன்று கொடுத்துட்ருக்கோம். சாண்டல் ரெகுலர்னு உங்களுக்கு தெரியும், மறிக்குழுந்து வாடை கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜில் இருக்கிற லேடிஸ்க்கும் பசங்களுக்கு கொடுக்குற அந்த லாவெண்டர் ஸ்மெல் அதுவும் ஒன்று கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு 10 வகையான வாடைகள் வந்து இந்த அத்தரில் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம்.
0: அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பிடிக்கும், அதுல வந்து யாருக்கு எந்தெந்த மாதிரி பிடிக்கும்ன்றது வந்து அவங்கவுங்க சாய்ஸ் இல்லையா. அந்த மாதிரி வந்து வாசனையே வந்து நீங்க வந்து விதவிதமா நீங்க பண்றீங்க, நிறைய வந்து உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க எந்த ஒரு பொருள் பண்ணாலுமே அந்த பொருள்ல வந்து அந்த வாடிக்கையாளருக்கு எந்த விதமான அலர்ஜி இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வரக்கூடாது, அதுல முழு கவனமா இருக்கீங்க. அதுவும் இல்லாம வந்து அதோட பொருளோட தரமும் குறையாம நீங்க பாத்துக்கிறீங்க. இது இயற்கை ரீதியாகவும் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா?
1: கண்டிப்பா
0: அவங்களோட பயணம் வந்து தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் வெற்றிகரமா பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறோம். ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: இந்த வாய்ப்பு கொடுத்த மதுரை வானொலி நிலையத்துக்கும் நன்றி. நேயர்கள் அனைக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இதுவரை பாரம்பரியமும் புதுமையும், இதில் பூஜை பொருட்கள் தயாரிப்பாளர் கே பி ரேகா அவர்களுடன் நேர்முகம்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஜூன் மாதம் 3ஆம் தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: உலக மிதிவண்டி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 3ஆம் தேதி இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் அதன் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகளை மக்களுக்கு உணர்த்தவும் ஐக்கிய நாடுகள் சபை 2018 இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது.

அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் கண்ணாடியால் கட்டப்படும் உயரமான கட்டிடங்கள் பற்றி ஒரு சில துளிகள். நாகரிகம் பெருக பெருக அனைத்திலும் மாற்றம் காணும் நாம் கட்டிடங்களிலும் நிறைய மாற்றங்களை காண்கிறோம். முன்பெல்லாம் இரண்டடுக்கு கட்டிடங்கள், மூன்றடுக்கு கட்டிடங்கள் என்றாலே ஆச்சரிய

ஆச்சரியமாக பார்த்த காலம் போய் இன்று நம் கழுத்தை எவ்வளவு தூரம் வளைத்து பார்த்தாலும் ஒரு சில கட்டிடங்களின் உச்சியை காண்பது எளிதாக இல்லை. அது மட்டுமல்ல, இந்த மாதிரியான உயரமான கட்டிடங்கள் அனைத்தும் கண்ணாடியால் கட்டப்பட்டிருக்கும். அது பார்க்கும்போது தோரணையாகவும் புதுவிதமாகவும் நம் கண்களை கவரும் வண்ணமும் அமைந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரியான கட்டிடங்கள் கண்ணாடியால் கட்டப்படுவதற்கு வெறும் அழகு மட்டுமே காரணமல்ல. அப்படின்னா வேற என்ன காரணம்னு இந்த தெரிந்து கொள்வோம் பக்கத்துல தெரிஞ்சுப்போமா? முதல் காரணம் மின்சார சேமிப்பு. எப்படின்னு கேக்குறீங்களா? உயரமான கட்டிடங்கள் கண்ணாடியால் கட்டுவதற்கு இது ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னா, கட்டிடத்தின் வெளிப்புறத்திலிருந்து வரும் ஒளி கண்ணாடி வழியாக கட்டிடத்திற்குள் நுழைவதால் பகல் நேரங்களில் அதிக மின் விளக்குகள் எரிய வேண்டிய தேவை இருக்காது. அது மட்டும் இல்ல, இதற்கான இன்னொரு காரணம் வெப்ப கட்டுப்பாடு. அது எப்படி அப்படின்னு குழப்பமா இருக்கா? அதாவது, உயரமான கட்டிடங்கள்ல பயன்படுத்தும் கண்ணாடி ஒரு சிறப்பு வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான கண்ணாடி வெளியிலிருந்து வரும் வெப்பமோ அல்லது குளிரோ இதுல எதுவானாலும் உள்ளே அனுமதிக்காதான். அதனால ஏசி அல்லது ஹீட்டரின் பயன்பாடு குறையறதுனால மின்சார சேமிப்புக்கு பேருதவியா இருக்குமா? அது மட்டும் இல்ல, இந்த கண்ணாடி கட்டிடங்கள் இயற்கை ரீதியா ஏற்படக்கூடிய சூறாவளி, பூகம்பங்கள் இந்த மாதிரியான பாதிப்பிலிருந்தும் அதன் அழுத்தங்களை தாங்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டதால் அனைத்து காலத்திற்கும் ஏற்றதாக அமைகிறதாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கண்ணாடி கட்டடங்கள்ல தீ விபத்து ஏற்பட்டா தீ பரவும் அபாயமும் குறைவா. இதனால் தப்பிக்க நேரமும் கிடைக்கும். அதே மாதிரி கட்டிடமும் அதிக சேதாரத்தை சந்திக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கண்ணாடி கட்டிடங்கள்ல குறைவான தூசி மற்றும் அழுக்கு தான் சேருமா. இதனால சுத்தம் செய்ய அதிக செலவு செய்ய வேண்டியதில்ல. செங்கல் சுவர்களை விட குறைவான பராமரிப்பே தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் மன ஆரோக்கியமே. இதில் பெண்களின் மனநலனுக்காக ஆலோசனை வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்ரதன் அவர்கள்.
1: வீட்டில் இருக்கும் பெண்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இல்லாமல் அந்த ஃபேமிலியே வந்து கண்டிப்பாக ரன் ஆகாது. அந்த அளவுக்கு வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட நம்ம 9 to 5 தான் வந்து ஜாப் இருக்கும். பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24/7 எப்பயுமே வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவாங்க. என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் வந்துட்டு செய்வாங்க. ஆனால் என்னென்னா தன்னை கவனிச்சுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பெண்கள் கண்டிப்பாக அந்த மாதிரியாக மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கான நேரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா நேரம் இல்லை. கண்டிப்பாக அந்த பதிலை சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டியது உங்களுடைய முதல் கடமை. நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பம் வந்து நல்லாயிருக்கும். உங்கள் குடும்பம் உங்களை நம்பி தான் இருக்கிறப்போ நீங்கள் உங்களை கவனிச்சிக்க வேண்டியது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம். உடல் நலம்னாலும் சரி மனநலம்னாலும் சரி இரண்டுமே வந்து நீங்கள் கவனித்து நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா தான் உங்களை சார்ந்து இருக்கிற குடும்பமும் வந்து சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது காலையில் வந்து வீட்டில் இருக்கிறவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம், வேலைக்கு அனுப்புகிறோன்னு இருக்கிறதோட வேலைகள் எல்லாமே நம்ம முடித்தாலும் நமக்கு நிறைய நேரம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான இருக்கும். அந்த நேரத்தை நம்ம வந்து யூஸ்ஃபுல்லானு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஐடியலாக இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். ஏதாவது ஒரு ஒர்க்கில் நம்மளை என்கேஜ் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செஞ்சுட்டுன்னு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ப்ரெஷர் இல்லாமல் நம்ம இருக்கலாம். மோஸ்ட்லி என்ன சொல்லுவோன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. அது நீங்கள் ஆடலாம் பாடலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு எம்ப்ராய்டரி நீங்கள் பண்ணலாம், இல்லை படம் வரையலாம். எது ரொம்ப பிடிக்குமோ அது ஒரு மணி நேரம் முன்னாடி பண்ணிங்க அப்படின்னா காலையிலேருந்து இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். பிடிச்ச விஷயத்த செய்கிறது அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அப்போது மைண்ட் வந்து நல்ல ரிலாக்ஸாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷானு இருப்பீங்க. அப்போ ஸ்கூல்லேருந்து வர்ற அந்த குழந்தைங்களை ரொம்ப அன்போடு நம்ம வரவேற்கிறதுக்குன்னு முடியும். ஸோ நேரத்தை வந்து ஐடியலாக இல்லாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா நிறைய நேரங்கள் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா மைண்டு வந்து தேவையில்லாத தாட்ஸ் நம்ம யோசிக்கிறதுக்குன்னு தோணும், ரொம்ப ஓவர் திங்க் ஆகும். அப்படி இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கில் என்கேஜ் ஆகின்னு இருக்கிறப்போ மைண்டு எப்பயும் வந்து ஹாப்பியாக நம்ம பார்த்துக்கிறதுக்குன்னு முடியும். குழந்தைங்களுக்கான உலகன்றது தனி, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த உலகத்துக்குள்ளே போய் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ குழந்தைங்களோட தேவைகள் என்ன, அவங்களோட ஆசைகள் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவங்க உலகத்துக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் அந்த குழந்தைங்களோட திறமைகள் என்னன்றதோ நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய நிறைவேறாத ஒரு ஆசைகளாக இருக்கலாம், இல்லை நம்ம விருப்பப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், அதை அவங்க மேலே நம்ம திணிக்காமல் குழந்தைங்களோட திறமை

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கும் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்கள் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சூரிய மின்சக்தி வளர்ச்சியில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை

0: வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிதிலமடைந்த கோவில்களை மீட்டெடுப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினருக்கான மேம்பாட்டு திட்டப் பணிகள் நாட்டின் கடைக்கோடி கிராமம் மற்றும் இல்லத்திற்கு சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து பழங்குடியின மக்களின் சில பிரிவினருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்று தெரிவித்தார். பழங்குடியின சமூகம் கலாச்சார ரீதியாக மிகவும் செழுமையானதாகும் என்றும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனத்தின் பயிற்சி கூடத்தை காணொலி மூலம் திறந்து வைத்த குடியரசுத் தலைவர் ஏக்கலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளில் விண்வெளி ஆய்வகங்களையும் திறந்து வைத்தார். வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இப்பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியா வெனிசுலா நாடுகள் இடையேயான நட்புறவு, எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது. இந்தியாவின் தொழில்நுட்ப திறன்களை அறிந்து கொள்ளவும் வாய்ப்புகளை ஆராயவும் வெனிசுலா தூதுக்குழு பல்வேறு இடங்களை பார்வையிடும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சூரிய ஆற்றல் வளர்ச்சியில் உலகின் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டில் வருடாந்திர சூரிய ஆற்றல் திறன் அதிகரிப்பில் சீனா முதல் இடம் வகிக்கும் நிலையில் அமெரிக்காவை முந்தி இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் வலுவான கொள்கைகள், புதுமைகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் வாயிலாக இந்த சாதனை அளவு எட்டப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியாவின் தூய எரிசக்தி மாற்றம் வேகமெடுத்து வருவதாகவும் இது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் உலக அளவில் இந்தியாவை முன்னிறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் பேரிடர் குறைப்பு பணிக்குழுவின் முதல் நேரடி தொழில்நுட்ப கூட்டம் ஒடிசா மாநிலம் பூரியில் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, எகிப்த், ஐக்கிய அரபு அமீரகம், எத்தியோப்பியா, ஈரான் மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 பிரிக்ஸ் உறுப்பு மற்றும் கூட்டு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். ரிசர்வ் வங்கியின் நிதிக்கொள்கை கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மேற்காசிய பதற்றத்தால் உலகம் முழுவதும் நிலையற்ற சூழல் காணப்படும் நிலையில் வட்டி விகிதங்களில் மாற்றம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. வரும் வெள்ளிக்கிழமை நிதிக் கொள்கை முடிவுகள் வெளியிடப்படும். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு மாணவர் 40,000 பேர் தங்கள் மறு மதிப்பீட்டு விண்ணப்பங்களை எவ்வித சிக்கலும் இன்றி அதன் இணையதளத்தில் வெற்றிகரமாக சமர்ப்பித்துள்ளதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. யுபிஐ இணையவழி வங்கி சேவை, கடன் அட்டைகள் உள்ளிட்ட பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி கட்டணம் செலுத்தலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கி கணக்கு இல்லாத மாணவரும் கட்டணம் செலுத்தும் வகையில் வங்கி பண பரிவர்த்தனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலக மிதிவண்டி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மிதிவண்டி ஓட்டுவதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பசுமையான எதிர்காலத்திற்கு மிதிவண்டி பயணம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா விடுத்துள்ள காணொலி செய்தியில் இந்திய இளைஞர்கள் மிதிவண்டி பயணத்தை அன்றாடம் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று பிரதமரின் அழைப்பிற்கு ஏற்ப இப்பழக்கம் எரிபொருள் சேமிப்பை ஆதரிப்பு நிலையான சுற்றுச்சூழல் போக்குவரத்திற்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார். கர்நாடக மாநில புதிய முதல்வராக திரு டி கே சிவகுமார் இன்று மாலை பதவியேற்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு தவர்சந்த் கெலாவட் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: மாவட்டத்தில் மாவட்ட வாரியாக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் நலத்திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சென்னை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும், திருச்சி மாவட்டத்திற்கு திரு ரமேஷ், தஞ்சை திரு வினோத், நாமக்கல் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், பெரம்பலூர் திரு ராஜ்மோகன், புதுக்கோட்டை திரு முகமது பர்வேஸ், மதுரை மற்றும் தேனி திரு நிர்மல்குமார், தருமபுரி மற்றும் அரியலூர் திரு ராஜ்குமார், நாகை திரு ஷாஜகான், மயிலாடுதுறைக்கு திரு வெங்கட்ரமணன் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பாழடைந்த கோவில்களை மீட்டெடுத்து பக்தர்கள் தரிசனம் செய்வது குறித்து பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மூன்று கால பூஜை நடைபெறுவதை கோவில்களில் பூஜை நடைபெறவும் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சிறப்பு தரிசன டிக்கெட் நடைமுறையை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மாற்றம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா காஞ்சிபுரத்தில். இங்க வந்து அவர்களுக்கு

0: செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மூன்று கால பூஜை நடைபெறுவதை கோவில்களில் பூஜை நடைபெறவும் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சிறப்பு தரிசன டிக்கெட் நடைமுறையை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மாற்றம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா காஞ்சிபுரத்தில். இங்க வந்து அவர்களுக்கு தேவையான அளவிற்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தேருக்கு பக்கத்துல வந்து யாரும் வர முடியாதபடி அந்த வீல் ஃபுல் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கிறோம். அது தேர் சுற்றி வரக்கூடிய பாதையில 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து குடிநீர் வசதி செஞ்சு தரப்பட்டிருக்குது. கம்ப்ளீட்டா இந்த தேர் வந்து நல்லபடியாக சிறப்பாக சென்று திரும்ப வந்து நிலைக்கு வரும் அளவிற்கு எல்லா வசதிகளும் செய்து தரும். எந்தெந்த கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்படணும், எந்தெந்த கோயில்கள் பாழடைந்த நிலையில் இருக்கிறதோ அந்த கோயில்கள் எல்லாமே கண்டறிந்து அந்த கோயில்களை மீட்டு புனரமைத்து அங்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் நடத்திட்டு இருக்கோம்.
0: தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். மாநிலத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுக்கவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்கவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்கள் அமைக்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்பட உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், பயறு வகைகளில் தன்னிறைவுக்கான இயக்கத்தின் கீழ் அதனை அமைக்க ஆர்வமுள்ள தொகுப்பு அளவிலான கூட்டமைப்புகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், தனி நபர்கள் ஆகியோர் இத்திட்டத்தில் பயன்பெறலாம் என்று கூறியுள்ளார். விருப்பமுடையோர் வரும் 12ஆம் தேதிக்குள் மாவட்ட வேளாண் அலுவலகங்களை அணுகுமாறு அறிவுறுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழ் மொழி, இலக்கியம், திரைத்துறை, அரசியல், ஆட்சி நிர்வாகம், மாநில உரிமைகள் போன்றவற்றில் அன்னாரது பங்களிப்பை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. இத்தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதற்கட்ட சரிபார்ப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீக் தயால் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் இப்பணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க 9597601077 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் தங்களது குறைகளை தெரிவிக்க ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள 1800045 1997 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை பயன்படுத்தலாம் என்றும், மேலும் புதிதாக தங்களது குறைகளை தெரிவிக்க வாட்ஸ்அப் என்னும் மாவட்ட நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. 9597601077 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்றும், பார்வையாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை அலுவலக வேலைநாட்களில் மாலை 3:30 முதல் 4:30 வரை சந்திக்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கும் பழங்குடியினர் மேம்பாட்டுத் திட்டங்கள் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சூரிய மின்சக்தி வளர்ச்சியில் உலகின் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிதிலமடைந்த கோவில்களை மீட்டெடுப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

2:25 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். இனி பாடல் ஒலிக்கிறது தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து.

2:30 மதுரை தென்ற நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. சிகரம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில்.

நிறைவு பெற்றது மதுர தென்றல் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். அழகில் என் இதயம் அழகில் என் இதயம் அழகில் என் இதயம் அழகில் என் இதயம் தன் இலையை மறந்து மறந்து

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40:45. ஆகாஷ்வாணி.
1: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் கால்பந்து விளையாட்டு வீராங்கனை கஸ்தூரி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில நம்முடன் இணைந்திருப்பவர் கால்பந்து விளையாட்டு வீராங்கனை கஸ்தூரி அவர்கள்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் மேம்.
1: ஃபுட்பால்ல இருந்து பவர் லிப்டிங் கேமுக்கு நீங்க சேஞ்ச் ஆயிட்டீங்க. இப்ப நீங்க இந்த பவர் லிப்டிங்ல வந்ததும் இதுல இருந்து நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க, கரெக்டா? ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஜர்னி எவ்வளவு ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கும், அதை பத்தி நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா? ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் நீங்க வந்து ஃபுட்பால் விளையாடிட்டீங்க. இப்ப ஜீரோல இருந்து திரும்பியும் நம்ம

0: பவர் லிஃப்டிங் சேஞ்ச் ஆக போகிறோம், அப்போ உங்களோட அந்த மனநிலை எப்படி இருந்தது, இதுக்கடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்றத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க.
1: எஸ் மேம், ஷுவர். அதுக்கப்புறம் வந்துட்ட பிறகு வீட்டில் வந்து இது மாதிரி வெயிட் லிஃப்டிங் போகிறோன்னு சொன்னால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் விட்டுட்டு பவர் லிஃப்டிங் வந்து கோச் தேட ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஏன்னா வெயிட் லிஃப்டிங் அண்ட் டோட்டல் ரேஞ்சே வேறு, பவர் லிஃப்டிங்கே ரேஞ்ச் வேறு, என்னுடைய ஃபீல்டு அது வேறு, இந்த ஃபீல்டு டோட்டலாக வேறு. ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு அந்த டைமில், ஏன்னா வேறு வழி இல்லை. எங்கள் மம்மி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம அவங்களுடைய உடைய இன்ஸ்பைரிங் தான் எனக்கு இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்ததுன்னு சொல்லலாம். அவங்க இப்படி பண்ணுறாங்க, ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், பவர் லிஃப்டிங்கே எடுத்துடலாம். அதில் பெஞ்சு, டெட்டு, ஸ்குவாட்ஸ், மூணு வேரியேஷன். ஸோ அதில் வெயிட் லிஃப்டிங்னா ஸ்னாச்சு, அப்புறம் ஃபுல் ஹப் அப்படின்லாம் வரும். ஸோ அது வந்து பண்ணால் இன்ஜுரி ஆகிடும், அதுக்கு மெடிக்கல் செலவுலாம் யோசிக்கணும் அப்படின்னு தான் திக் பண்ணி அது வேண்டாம், ரொம்ப அது ஸ்ட்ரகிளாக இருக்கும். இதெல்லாம் ஓகே, ஸ்குவாட்ஸு ஓகே, கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும், லெக் பவர் இருக்குது. ஸோ டெட்லிஃப்ட்டும் லெக் பவர் இருக்குது, பெஞ்ச் ப்ளஸ்ஸும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஃபினிஷிங் ஒரு மைண்ட் செட் வச்சு தான் நான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். ஓகே இது கொஞ்சம் இன்ஜுரி ஆகாது, நம்ம ஒரு இதுவாக பார்த்துப்போம். ஸோ மம்மிக்கும் எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் வீட்டில், வேறு வழி இல்லை, 1.5 வருஷம் தான் இருக்குது, அந்த கேம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் அதில் இருந்து 1.5 வருஷம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் நம்ம பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் உள்ளே போக ஆரம்பித்தேன். அதை யோசிக்கும் போதெல்லாம் நைட்டு எப்படி பண்ண போறோம், அதுக்கு அமௌண்ட் அதிகமாக ஆகணும், ஏன்னா டீம் கேம்னா கோச்சு காலேஜ் பார்த்துருவாங்க, இண்டிவிஜுவல் கேம்னா நம்ம இது பண்ணணும், எல்லாமே அதில் நம்ம காசு போடணும், அது ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், நிறைய ஹெல்த்து ஃபுட்டுலாம் நிறைய எடுக்கணும், அதுக்கு பாடியே சேஞ்ச் ஆகிடும் டோட்டலாக. ஸோ அதுக்கெலாம் வேற பண்ணணும், ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு அதில் ரொம்ப எஃபெக்டிவ் கொடுக்கணும், ஃபுட்பால் விட நிறைய மடங்கு அதில் பவர் லிஃப்டிங் கொடுக்கணும். அப்படி யோசிக்கும் போது சரி ஓகே, மைண்ட் செட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் மைண்ட் செட் எல்லாமே. ஸோ ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கோச்சை தேட ஆரம்பித்தேன், கூகுளில் தேடி. இது மாதிரி மயிலாப்பூரில் வந்து பகவதி மாஸ்டர் ஒரு ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறவர் கிடச்சார் ICCF-ல. அவர் கிடச்சோடனே ஓகே அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி சார் இது மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே ஓகே நீ ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. அப்புறம் பாபு மாஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவர் ஓகே நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணிட்டு
0: ட்ரை பண்ணும்போது உங்களோட ஏஜ் என்ன, ஏன்னா இந்த பவர் லிஃப்டிங்கில் ஏஜ் கேட்டகரிஸ் இருக்குதுன்னு.
1: ஆமாம்,
0: இதில் நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரிஸில் நீங்கள் வந்து
1: அப்போ வந்து சப் ஜூனியரில் இருந்தேன். அப்போ என்னுடைய இது வந்து ஒரு 18 அது மாதிரி தான் இருந்துச்சு, 19 தான் இருந்துச்சு. ஸோ ஓகே நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபுட்டுக்கு எதுவுமே இல்லை, வீட்லேயும் நான் இந்த கேம் ப்ளே பண்ணணும் சொல்லலை, ஏன்னா சொன்னால் வீட்டில் விட மாட்டாங்க, ஏன்னா இது வெயிட்டு தூக்குறது, நான் தான் இப்படி தூக்குறேன், பொண்ணு தூக்கி மேலே போட்டுக்க போகிறா அப்படின்னு வீட்டில் கண்டிப்பாக பயம் இருக்கும். ஸோ நான் வீட்டில் யாருக்கிட்டே சொல்லவும் இல்லை, நானும் அப்படியே யாருக்கும் தெரியாமல் உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்துட்டு அப்போ வந்து சப் ஜூனியராக இருந்தேன், பாடி வெயிட் வந்து 48 கேட்டகிரி. ஸோ என் பாடி அப்போ வெயிட் அப்போ 48 கேட்டகிரி அதில், ஆனால் என் பாடி வெயிட் வந்து 44-43 அந்த ரேஞ்சில் இருந்தது. இன்னும் கொஞ்சம் கேஜஸ் ஏறணும், நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடணுன்னாங்க, அது காசு இல்லை. நான் இப்போ ஸ்பான்சர் கிட்ட கேட்கலானோ அவங்க இல்லை நீ ஃபுட்பாலில் இருந்துட்டு இப்போ நீ திடீர்னு இதுக்கு மாறுற, நீ அதுக்கே நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தால ஏன் நீ ட்ரை பண்ணல, ஏன் இதுக்கு போகிற அப்படின்னு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த டைமில் யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுனே தெரியல, சரி வர வழி இல்லை, நம்ம இன்னொரு இடத்துல ஸ்பான்சர் எதனா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓடுறேன், எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. எல்லாரும் கிட்டத்தட்ட ஃபுட்பாலுக்கே வந்து நிறைய ஸ்பான்சர் தேனது, ஒரு 9 பிளேஸ்க்கு ஒரு கம்பெனி ஆச்சு நான் போயிருப்பேன், கிளப்ஸு கம்பெனி எல்லாருக்கும் போய் அங்கே ப்ளே பண்ணி காமிச்சு தான் எதுவும் ஒன்று செலெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பவர் லிஃப்டிங்னா நான் மறுபடியும் போகணும், மறுபடியும் அதுவும் நான் ட்ரை பண்ணேன், பட் அவ்வளோ எனக்கு கிடைக்கல. யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பொண்ணா எப்படி தூக்குவா, இவ பார்த்தா தெரியல இவ தூக்குற மாதிரி அப்படின்னு தான் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு, ஒரு ட்ரிக்கலாக ஆகிடுச்சு, என்னடா இது என்னை பார்த்தா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படியாவது நான் பண்ணி காமிக்கணும் அந்தன்னு ஒரு வைராக்கியத்தில் இருந்தேன். ஏன்னா வீட்லேயும் சொல்லிட்டு வந்துட்டேன், இப்படி நடுநிலைப்பு நிற்கிறேன், ஏதோ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு மார்னிங் வந்து ஃபுட்பால் அட்டன் பண்ண போயிடுவேன். 4 o'clock ஏந்துச்சி அது கண்டினியூ பண்ணிவிட்டு மறுபடியும் கிளாஸ் 2 hours, அப்படி ஈவினிங் 4 o'clock பண்ணி கூட்டுப்புறம் அந்த பஸ்ஸில் வரத்துக்கு வந்து 1 hour ட்ராவல் அது மாதிரி போயிடுது. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு அது ஒரு 2-3 hours ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரூமுக்கு போகவே 11:30 ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே வந்து 3-4 hours தான் ஸ்லீப் டைமிங்கே. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு, பண்ண 3 hours தான் ஸ்லீப் பண்ணுவேன், மறுபடியும் எழுந்திருப்பேன், ஃபுட்பால் அட்டன் பண்ணுவேன், காலேஜ் இப்படியே வந்து அந்த 1 விஷயம்.
0: நீங்கள் வந்து ஃபுட்பால் ப்ராக்டிஸ்
1: பண்ணிட்டு தான் இருந்தேன், எனக்கு காலேஜ் இருந்தால் அதை பண்ண சொல்லுவாங்க, ஸோ அதை பண்ணிக்கிட்டே இருந்தேன், வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுவே போயிட்டுனால நான் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பவர் லிஃப்டிங்கில் தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப இப்படி கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா மார்னிங் அதை அட்டன் பண்ணிவிட்டு

0: டயர்ட் ஆயிடுச்சு. ரெண்டு கேம்னால யாராலையும் இதை ஆக்சுவலி பண்ண முடியாது எடுத்து, ஏன்னா ரெண்டு வேற வேற வேரியேஷன், ஃபுட்பால் வேற பவர் லிஃப்டிங் வேற, டோட்டலாக அது எல்லாமே வேற மாதிரி ஸ்ட்ரகிள், ரொம்ப ஸ்ட்ரகிள் பேஸ் பண்ண அந்த டைம். அப்போ சரி வேற வழி இல்லை, இதெல்லாம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே நம்ம பெஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு நான், ஏதோ நடக்கிறது நடக்குது, நடந்தால் சரிதான், பாசிட்டிவாகவே நான் போய் எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக வந்து பவர் லிஃப்டிங் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் வருது, ப்ளே பண்ணுறேன் கோல்ட் மெடலிஸ்ட் ஃபஸ்ட் டைம் என்னோடய இதில் வாங்கி, அது சென்னை டிஸ்ட்ரிக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க, அவர் என்னுடைய கேட்டகிரியில் ஒரு 10 பிளேயர் வந்தாங்க. ஆனால் பட் நான் ஃபஸ்ட்டாக நிற்கிறோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சு. ஏதோ வேறு ஒரு கேம் வந்து, இப்போ ஒரு கேம் வந்து ஃபஸ்ட்டிங் நம்ம கரெக்டாக மேலே ஜாயின் பண்ணுறேன்னா ஆகஸ்ட்டில் வந்து அந்த கேம் வருது, வந்தோம் நீங்கள் சென்னையில்தான் நடந்தது, அதில் ஃபஸ்ட்டு கோல்ட் மெடலிஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு. ஆனால் யார்கிட்ட சொல்ல முடில, வீட்லேயும் சரி எங்கள் கோச் கிட்ட சொல்லி, அது வீட்டுக்கு தெரியாமல் நானாக ஒரு அவார்ட் வாங்கினோடனே அதை கையில் பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி, பரவாயில்ல நம்ம இவ்வளோட அவார்ட் வாங்கியிருக்கோம், நம்மளுடைய வலுவை கொடுத்து இவ்வளோ பெரிய அவார்டை வாங்கியிருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஓகே நெக்ஸ்ட்டு போவோம், ஸ்டேட் லெவலும் கூப்பிட்டாங்க. ஸோ அதுக்கும் செலக்ட் ஆகிட்டு அது நவம்பர் டைமில் வந்தது, அது மதுரையில் அட்டன் பண்ணேன், அதுலேயும் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ். அப்படி அடிச்சு ப்ளே பண்ண பண்ண நான் அதில் எப்படின்னா அந்த ஃபுல் ஃபோக்கஸ் நான் அதில் கொடுத்துட்டேன். அதை நான் பண்ணுறதையெல்லாம் நான் தூங்கும் போது நினச்சிக்கிட்டே தூங்குவேன், இல்லை பவர் லிஃப்டிங் தான் எல்லாமே, நம்ம நல்லா க்ரோத் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணனால ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்டில் கோல்ட் மெடலிஸ்ட், அதே ஸ்டேட்டில் கோல்ட் மெடலிஸ்ட், அப்படியே நேஷ்னலும் செலக்ட் ஆகிட்டு கரெக்டாக ஒரு 6 மந்த் தான், என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாத்துலேயும் கோல்டு கோல்டு.
1: வந்து ஒரு 6 இயர்ஸாக ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அது எல்லாமே வந்து ஒரு 6 மந்தில் நடந்துருச்சு. 6 இயர்ஸாக வந்து எந்த ஒரு வெற்றியுமே பார்க்காத, ஒரு திடீர்னு ஒரு 6 மந்தில் வந்து எல்லாமே பார்த்துட்டீங்க, டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட்லேருந்து நேஷ்னல் லெவல் வரைக்கும் எல்லாமே போயிட்டு வின் பண்ணிட்டீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்போ எனக்கு ஒன்று கேட்கணுன் இருக்கு, ஏன்னா நிறைய பேர் வந்து கேம் விளையாடுறாங்க, ஸ்போர்ட்ஸ்க்குள்ளே இருக்காங்க, அவங்க சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இது வரலையோ நம்ம வின் பண்ணல அப்படின்னவனுமே ஒரு குறிப்பிட்ட இயர் வரைக்கும் அதை ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு வரல போல அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவங்க அப்படியே விலகிடுறாங்க. அந்த போல விலகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க?
0: ஷுவர் மேம், ஆக்சுவலி என்னன்னா இப்போ வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, ஏன்னா பவர் லிஃப்டிங் பண்ணால் எங்கள் அம்மாவுடைய இன்ஸ்பைரிங் அதில் இருக்குது. ஸோ அவங்க இவ்வளோ வெயிட்டை தூக்குறாங்க, நம்ம கண்டிப்பாக தூக்கியே நம்ம யாருன்னு காமிக்கணும் இந்த உலகத்துக்கு அப்படின்னே நான் யோசித்தேன். அதை நான் ரொம்ப இதுவாக எடுத்துகிட்டு போனேன். ஃபுட்பால் விட நான் ஃபுட்பாலை தான் ஃபஸ்ட்டு லவ்வே வச்சது, ரொம்ப எனக்கு அதுதான் எல்லாம் அப்படின்னு இருந்தேன். பட் அதை கை கொடுக்காத ஒன்றே வேற கோம் செட் பண்ணதான், அது ஏன்னா எங்கள் மம்மியால் தான், எங்கள் அம்மா அவ்வளோ வெயிட் தூக்குறாங்க, நம்ம எதாவது பண்ணி நம்ம யாருக்குன்னா காமிக்கணும், நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும், வீட்டில் வேற இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு லவ் வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்தேன். இது நிறைய பேர் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி, ஏன்னா என் கூட நாங்கள் காலேஜில் ப்ளே பண்ணவங்களே 3rd இயர்லேயே அதுக்கப்புறம் விட்டு வேறு ஒரு கரியர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அது கண்டினியூ பண்ணணும் அவங்களுக்கு தோணலை. ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள் மேம், இப்போ எப்படி சொல்லுறது, 11 பீப்புள்ஸ் உள்ளாடுறாங்க, கொஞ்சம் பேர் தான் கிடைக்குது, கொஞ்சம் பேர் கிடைக்க மாட்டேது, அவங்க மனநிலை எப்படி இருந்தால் ரொம்ப மோசமாயிடுது. ஏன்னா அந்த ஸ்ட்ரகிளில் தான் நானும் இருந்தேன், ஏன்னா எனக்கு தெரியும் 3rd இயர் வந்தோடனே எனக்கு கிடைக்காது, இந்த 10 பீப்புள்ஸ் அப்போ தான் கிடைக்கும். ஆனால் முன்னாடி நான் டிசைட் பண்ணிட்டேன், அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி அப்போ இல்லை, இது இல்லை அப்படின்ட்டு. ஆனால் பட் அவங்களுக்கு ட்ரை பண்ணலாம் நம்பிக்கை இருந்துச்சு, அந்த நம்பிக்கையோடு போனாங்க. பட் அது கடைசியில் வந்து அது வேறு யாருக்கோ போயிடுச்சோடனே அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடுது, இப்போ நம்ம அவ்வளோ நம்பிக்கையோடு போயிட்டு கடைசி நிமிஷத்தில் வேறு யாருக்கு போயிடுச்சுன்னா அவங்க மனநிலை ரொம்ப டவுன் ஆகிடும். ஸோ பட் இருந்தாலும் வேறோட ஃபீல்டில் போகலாம் அப்படின்னு யாரும் பார்க்கறதில்ல, அப்படியே போகணும்னு விட்டுடுறாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்ல போனால் ட்ரை பண்ணால் கிடைக்கும்.
1: இப்போ நீங்கள் வந்து நேஷ்னல்ஸ் வரைக்கும் போயிட்டீங்க, வின் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்குது?
0: கரெக்டாக நேஷ்னல்ஸ் வந்து 2023 வர முடிஞ்சோடனே 2024 நேஷ்னல் வந்து மே மந்த்து. ஸோ அப்போ தான் வந்து நான் முடிக்க போகிறேன் காலேஜும், மே வந்தால் காலேஜும் முடிய போதும், அதுவும் முடிய போகிறேன். ஸோ நேஷ்னல்ஸ் போயிட்டேன்னா எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி நானும் நேஷ்னல்ஸ் முடிச்சு காலேஜ் முடிஞ்சிச்சு, இதுவும் முடிய போகுது. ஸோ அந்த ஹாப்பினஸில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நேஷ்னல் போனேன், நேஷ்னலையும் குட் மெடலிஸ்ட். உள்ள இந்த பவர் லிஃப்டிங் உள்ள கால் எடுத்து வச்ச உடனே என் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிடுச்சு.
1: ஒன் சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 இயர்ஸ் வந்து ஃபுட்பால் விளையாடி இருக்கீங்க, அடுத்த ஒரு 1.5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் லிஃப்டிங் பண்ணியிருக்கீங்க, மொத்தமாக ஒரு 3 இயர்ஸ் காலேஜ் படிக்கும் போது நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயே உங்களோட நேரம் வந்து முழு நேரமும் அதில் தான் போயிருக்கு. அப்போ நீங்கள் ஸ்டடீஸை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க?
0: அது கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க, ஹெச்ஓடி மேம் சொல்லிட்டாங்க இவன் இதை மாதிரி பண்ணுறா. ஹெச்ஓடி மேம் ஃபஸ்ட்டு ஹோப் வைக்கலை, ஃபுட்பால்னால ஹோப் வச்சாங்க, பவர் லிஃப்டிங்லாம் யோசிச்சாங்க, இது வெயிட் லிஃப்டிங்காக திடீர்னு வேறு கேம் போகிறாளே புதுசாக இருக்கே அப்படின்ட்டு அது யோசிக்கும் போது, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் ஸ்ட்ராங் உமன் எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். அப்புறம் அவங்க ரொம்ப ஹாப்பியானாங்க, பரவாயில்ல இவ பேரை காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களே வந்து

0: எங்கள் காலேஜ் ஹெச்ஓடி மேம், கிளாஸ் டீச்சர் எல்லோரும் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து படிக்க வச்சாங்க. இதை படி, இந்த கொஸ்டின் வரும், இதை பண்ணால் நீ பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லி எனக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்தாங்க. அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க.
1: இப்போ நீங்கள் வந்து வேறு கண்ட்ரியில் போய் விளையாடுறீங்க, டோட்டலாக வந்து உங்களோட லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கிளைமேட்டுமே வேறு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்ன ஒரு பவர் லிஃப்டிங் இருந்தாலுமே நம்ம ஒரு கிளைமேட் சேஞ்ச் அப்போ சில இஷ்யூஸ்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஃபுட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க?
0: ரஷ்யா போயிட்டேன், போயிட்டு ரொம்பவே இங்கே வந்து கிளைமேட் டோட்டல் ரொம்ப இங்கே வெயில் அடிக்கும் அந்த மாதிரி இருக்கும். அங்கே ரொம்பவே -10 இருக்குது, மேலேருந்து பனியாக கொட்டுது. நான் ஃபஸ்ட் டைம் அதை பனியை பார்க்குறேன். என்னடா இது இப்படி இருக்குது, நான் அந்த டிவியில் கூட நான் பார்த்ததில்லை மேம். அங்கே போய் தான் நேர்லேயே எக்ஸ்பெக்டேஷன் வச்சு என்ன எப்படி இருக்கோ, ஐயோ இங்கே எப்படி இருக்கோ போகிறோம். அந்த பனியோடனே எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கோட்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். அங்கே ஷூட் எல்லாமே, அந்த ஷூஸ் வாங்கிட்டு போயிட்டேன், அந்த கேப் எல்லாமே வாங்கிட்டு போய் தான், கையில் க்ளவுஸ் எல்லாமே வாங்கிட்டு போயாச்சு. ரூம் கொடுத்தாங்க, அங்கே எனக்குன்னு தனியாக ரூம் கொடுத்துட்டு அங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் பார்த்தா கிளைமேட் வேறு மாதிரி இருக்குது, ஃபுட்டும் டோட்டலாக வேறு. அங்கே ரைஸ் பார்க்க முடியாது, நம்ம இங்கே எப்படி ரைஸ் எல்லாமே

0: சேஞ்ச் அப்போ சில இஷ்யூஸ்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஃபுட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க?
1: ஸோ ரஷ்யா போயிட்டேன். போயிட்டு ரொம்பவே இங்கே வந்து கிளைமேட் ஹோட்டல் ரொம்ப இங்கே வெயில் அடிக்கும் அந்த மாதிரி இருக்கும். அங்கே ரொம்பவே -10 இருக்குது, மேலேருந்து பனியாக கொட்டுது. நான் ஃபஸ்ட் டைம் அதை பனியை பார்க்குறேன். என்னடா இது இப்படி இருக்குது, நான் அந்த டிவியில் கூட நான் பார்த்ததில்லை மேம். அங்கே போய் தான் நேர்லேயே எக்ஸ்பெக்டேஷன் வச்சு என்ன எப்படி இருக்கோ, ஐயோ இங்கே எப்படி இருக்கோ போகிறோம். அந்த பனியுடனே எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கோட்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். அங்கே ஷூட் எல்லாமே, அந்த ஷூஸ் வாங்கிட்டு போயிட்டேன், அந்த கேப் எல்லாமே வாங்கிட்டு போய் தான், கையில் க்ளவுஸ் எல்லாமே வாங்கிட்டு போயாச்சு. ரூம் கொடுத்தாங்க, அங்கே எனக்குன்னு தனியாக ரூம் கொடுத்துட்டு அங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் பார்த்தா கிளைமேட் வேறு மாதிரி இருக்குது, ஃபுட்டும் டோட்டலாக வேறு. அங்கே ரைஸ் பார்க்க முடியாது. நம்ம இங்கே எப்படி ரைஸ் எல்லாமே சாப்பிட்றாங்களாம், ரைஸ் சுத்தமாக இல்லை, அவங்க வேறு மாதிரி பிடிக்கவே இல்லை. அதனாலேயே நான் எடுத்துகிட்டு வந்த நட்ஸு, அது நான் அது இல்லாமல் இது தெரிஞ்சதுனா நான் வீட்டிலேருந்தே நிறைய எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஆனால் பட் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, வேறு வழி இல்லை. அங்கே இருக்க ஃபுட்டே சாப்பிட்றதாயிடுச்சு. தூக்குனது 165 kg டோட்டலாக, ஏன்னா பாடி வெயிட் கம்மியாச்சுனாலும் லோடு கம்மியாயிடுச்சு. சரி ஓகே, நம்மளும் லோடு கம்மியாக பண்ணியிருக்கோம், ஏதோ ஜஸ்ட் வந்துட்டு போகணும், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வச்சுட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். கடைசியில் யாரும் மயக்க பிடிச்சி கஸ்தூரின்னு கூப்பிட்டோன்னே தான் என் மூஞ்சில் ஹாப்பியாக இருந்துச்சு. சரி அப்புறம் ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருந்தது, எங்கள் மம்மி தான் திங்க் பண்ணேன். ஐயோ மம்மி இல்லையே, இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தோம், ஒரு மம்மிக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு, மம்மி இதுக்கப்புறம் ஒர்க் போக மாட்டாங்க, ஓகே அவ்வளோ ஹாப்பி.
0: பேசுறதுலே வந்து தெரியுது, ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ நீங்கள் வந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியன் லெவலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க. கேமில் எனக்கு இதுதான் லாங் டேர்ம் விஷன், இது ஒரு ஷார்ட் டேர்ம் விஷன் இருக்கும்ல, அது என்ன, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்களேன்.
1: எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஃபேமிலியோட மம்மி வந்து ஒர்க் இல்லாமல் ஸ்டாப் பண்ணிட்டு போதும், ஏன்னா ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க அந்த வலு தூக்கிட்டு, நைட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேம். தென் வந்து எனக்கு வந்து லாங் டைம் இது ட்ரீம்னா வந்து வேர்ல்ட் சாம்பியன் இருந்தது, பட் எங்கள் அம்மாவோடய இதுவால் தான் நான் இவ்வளோ தூரம் போனோம் அச்சீவ் பண்ண, அது ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எதனா ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது அங்கீகாரம் கிடச்சிச்சுன்னா, ஜாப்ஸ் ஏதாவது கிடச்சா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அவங்களுக்காக நிறைய மெடல் இந்தியாவுக்காக கண்டினியூ பண்ணி இந்தியாவுக்காக நிறைய அவார்ட்ஸ் காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை மேம்.
0: உங்களோட இந்த லாங் டேர்ம் விஷனா கேமை நீங்க கண்டினியூ பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நடக்கிறதுக்கு எங்க ஆகாஷ்வாணி சார்பா நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
1: ரொம்ப தேங்க்யூ மேம்.
0: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் கால்பந்து விளையாட்டு வீராங்கனை கஸ்தூரி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். விளையாட்டு அரங்கம்
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 4.39 cm, ஊத்து 8 cm, காக்காச்சி 7 cm, புலிப்பட்டி 6 cm, மாஞ்சோலை, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நல்லத்தங்கால் நீர்த்தேக்கம், திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆகிய இடங்களில் 5 cm, புல்லம்பாடி, ஊத்துக்குழி, மொடக்குறிச்சி, கள்ளக்குடி, புதுச்சத்திரம், சின்னக்கல்லாறு, உப்பாசி, தானியமங்கலம், கொடுமுடி ஆகிய இடங்களில் 4 cm, பெருந்துறை, சமயபுரம், நந்தியார்த்தலை, தேக்கடி, மாயனூர், கிருஷ்ணராயபுரம், ஏத்தாப்பூர், பேச்சிப்பாறை, குழித்துறை, சின்கொனா, வால்பாறை, லால்குடி, கொல்லிமலை, ஆனைமடுவு அணை ஆகிய இடங்களில் 3 cm, மங்களாபுரம், கள்ளன்றி, சித்தாறு, அடையாமடை, மதுரை, பெரம்பலூர், தேவாலா, திருப்பரப்பு, பெரியாறு, ஈரோடு, நாகர்கோவில், சிட்டம்பட்டி, சென்னிமலை, பெரியநாயக்கன்பாளையம், சிங்கம்புணரி, உத்திரமேரூர், கரூர், வாழப்பாடி, சிவலோகம், மதுரை வடக்கு, திருச்சிராப்பள்ளி, வாழப்பாடி, வாடிப்பட்டி, களியல், திருப்பதி சாரம் ஆகிய இடங்களில் 2 cm, மோகனூர், பார்வுட், கொளச்சல், கோழிப்போர்விலை, குடலூர் பஜார், ஆரணி, திருப்பத்தூர், வேடசந்தூர், தள்ளாக்குளம், வீரகனூர் அணை, வைகை அணை, காரியாக்கோவில் அணை, அரவக்குறிச்சி, சூரலக்கோடு, கொட்டாரம், மேல்குடரூர், சிறுவாணி அடிவாரம், சோழவந்தான், மேலூர், வேடசந்தூர், பாலமூர், முக்கூடல் அணை, பெருஞ்சாணி அணை, பேரையூர், இரண்யேல், திருப்பூர் தெற்கு, ஆத்தூர், ஹாரிசான், உட்பிரையர், குப்பனம்பட்டி, நாவலூர், கொட்டப்பட்டு, காங்கேயம், ஆண்டிப்பட்டி, நாகர்கோவில்.

0: வட்டமலை நீர்த்தேக்கம், கங்கவள்ளி, கலவரப்பள்ளி அணை, தக்கலை, கன்னியாகுமரி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், புத்தனணை, ஆம்பூர், நாமக்கல் ஆட்சியரகம், திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, ஒடஞ்சத்திரம், திருமூர்த்தி அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கோயம்புத்தூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து மாறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வானிலை நாளையும் தொடரக்கூடும். 5ஆம் தேதியன்றும் 6ஆம் தேதியன்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி, கோயம்புத்தூர், தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழை பொழியக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 23.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். பாண்டி லட்சுமி பிரியா. நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெட்ஸின் இனிய மாலை வணக்கம் நேர்களே, மாலை நேர நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாய் கேட்கலாம் குரல் அமுதம். இன்றைய குரல் எண் 282.

பிறருடைய பொருளை கள்ளத்தனமாக அவர் அறியாமல் திருடிவிடுவோம் என்று மனத்தால் நினைப்பது கூட தீயது ஆகும். குறள் எண் 282, அதிகாரம் கள்ளாமை.

0: பிறருடைய பொருளை கள்ளத்தனமாக அவர் அறியாமல் திருடிவிடுவோம் என்று மனத்தால் நினைப்பது கூட தீயது ஆகும். குறள் எண் 282, அதிகாரம் கள்ளாமை.
1: தொடர்வது NCERT-இன் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்று ஒளிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாக நேர்களை இன்று மாலை 6:10 ஒருபட பாடல்கள், இதில் தளபதி திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 6:40 மதுரை தென்றல், இதில் திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றலில் திரை இசை கானங்கள் தொடரும். 7:10 கள்ளக்குறி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி.

இரவு 7:30 மண்மணியம். இதில் பலாவில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பல அறிவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஜி சதீஷ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். இரவு 8 மணிக்கு கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னேஞ்சலாக. இரவு 8:05 மதுரை தென்றல், இதில் திரை இசை கானங்கள் ஒலிக்க கேட்டு ரசிக்கலாம். இரவு 8:30 இது நம்ம ஏரியா, கடலும் தமிழ் கவிதைகளும் உரை வழங்குகிறார் மாணவி கே மணிஷா. தொடர்ந்து அம்மாவின் தாளாட்டு முதல் இசை உரை வழங்குகிறார் மாணவி ஜே ஜோசா சௌமி அவர்கள். தொடர்ந்து 8:45 மதுரை தென்றலில் திரை இசை கானங்கள் கேட்டு ரசிக்கலாம். இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக இடம்பெறும்.

0: இரவு 9:30 அரங்கிசை. இதில் டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். எம் எஸ் வரதன் அவர்களின் மிருதங்க இசை கேட்கலாம். ஜி விஜயராகவன் அவர்களின் கஞ்சிரா இசையும் இடம்பெறும். தொடர்ந்து 10:45 நட்சத்திர கீதங்கள். இரவு 11 நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாக தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். இரவு 11:10 எங்களது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷவாணி மதுரை மதையலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இன்று ஒளிபரப்பை இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு

0: கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் ஒருபட பாடல்களாக தளபதி திரைப்படத்திலிருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.

உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தாவேக்கு அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையைச் சேர்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக்க கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக்க தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் நலனை கருதி செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானிடம் வலியுறுத்தியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்தபோது இக்கோரிக்கையை விடுத்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக்க அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக

0: குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளையே கட்டுப்படுத்த முடியாத தாவேக்கு அரசு மக்களின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவேக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகாராஷ்டிராவில் 55 லட்சம் விவசாயிகள் வாங்கிய 36,585 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தாவேக்கு அரசு 2,044 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய விதிகள் தடையாக இல்லை என்றும் இதனை தாவேக்கு அரசு உணர வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தம்மை பற்றி குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆசிரியர் திருமதி கிரிஜா கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: எல்லையில்லாத ஆனந்தமும் அதே சமயம் நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஜெயகோபால்கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன் விழா நாங்கள் கொண்டாடப் போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்தில் அவர் சொல்ற பாயிண்ட்ல என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்தில் இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதி 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு. இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டிற்கு செய்யணும். இந்த 1 ரூபாய் இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க. நாங்களும் கொடுக்குறோம்னு டெய்லி 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா அன்னன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லேயே. பார்த்தா கடைசியில் வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. தேசம் முக்கியம், தேசபக்தி முக்கியம், இந்த தேசத்தை வந்து நம்ம பாதுகாப்பது நமது முக்கியம். இந்த தேசத்தை உலகத்திலேயே ஒரு சிறந்த பாரதமாக கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை.
0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 25 தொடங்கி அடுத்த மாதம் 15 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பல்கலைக்கழகத்தின் சேர்க்கை குழு தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் நாளை ஜூன் 4 வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகள் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இடி மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகைக்கான காசோலையை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்ட ஆட்சியராக திரு ரஞ்சித்தும் கோவை மாநகராட்சி ஆணையாளராக திரு கட்டாரவி தேஜாவும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 2

இரண்டாவது நாளாக இன்றும் அடர் பனிமூட்டம் நிலவுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தவேக அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இணை கேட்டு ரசிகலாம் மதுரை தென்றலில் இடைவிடாத பாடல்களை.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியாக இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103 புள்ளி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இதுவரைக்கு ரசித்தது மதுரை தென்றல்.

0: ஆகாஷ் வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் முருகேசன்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பொது விநியோக திட்ட மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. பின்னர் இக்கூட்டத்தின் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொது விநியோக திட்ட பொருள்கள் விநியோகம், புலனாய்வுத்துறை நடவடிக்கைகள், பொது விநியோக திட்ட செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய அத்தியாவசிய பொருள்கள் தங்கு தடையின்றி கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளவும், புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்களை முன்னுரிமை அடிப்படையில் விரைவாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளவும், பொது விநியோக திட்ட பொருள்கள் பிற இடங்களில் ஏதும் விற்பனை ஆகாமல் இருப்பதை தீவிரமாக கண்காணித்து உறுதி செய்யவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் ஆவின் சார்பில் முதல் பேரவை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் ஆவின் சார்பில் முதல் பேரவை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பால் கொள்முதல், பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள், ஊக்கத்தொகை, சிறப்பு திட்ட செயலாக்கம், எருமை கன்று வளர்ப்பு திட்டம், தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம், வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டம், சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம், பால் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு பொருள்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பாட்டிற்கும், மலைவாழ் மக்களின் வாழ்க்கை உயரத்தை உயர்த்துவதற்கும் ஆவின் நிறுவனம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளதுடன், பால் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து சிறப்பாக மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். பொற்படாக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ₹36 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் 2 வகுப்பறை கட்டிட கட்டுமான பணிகளையும், இந்திலி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ₹36 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் 2 வகுப்பறை கட்டிடத்தினையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் மரக்கன்றுகளை முறையாக நட்டு வளர்த்து பராமரிக்கவும், வளர்ச்சிப் பணிகள் சரியான திட்ட மதிப்பீட்டின்படி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யவும், மேலும் கட்டுமான பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் செயல்படும் அங்கன்வாடி மையங்களில் 2026 மற்றும் 2027 கல்வியாண்டிற்கான குழந்தைகள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. முன்பருவ கல்வி 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் உடலறிவு, மொழி, உளவியல் மற்றும் சமூகம் சார்ந்த முழுமையான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் மூலம் 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் முழுமையான உடல் மற்றும் மன வளர்ச்சியை மேம்படுத்தும் பொருட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செயல்படும் 1162 குழந்தைகள் மையங்களில் சத்து மாவு, ஊட்டச்சத்துடன் கூடிய காலை உணவு மற்றும் முன்பருவ கல்வி போன்றவை வழங்கப்படுகிறது. குறிப்பாக 2 வயது முதல் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு குழந்தைகள் மையத்தில் முறைசாரா முன்பருவ கல்வி, சேர்க்கை பாடல், கதை, விளையாட்டு, கல்வி உபகரணங்கள் ஆகியவற்றின் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தில் குழந்தைகளின் உடல், மொழி, மனம், சமூகம் மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு தேவையானவற்றை ஆடி பாடி விளையாடு பாப்பா என்னும் சிறப்பு பாடத்திட்டத்தினை வாயிலாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மேலும் குழந்தைகளின் வளர்ச்சி கண்காணிக்கப்பட்டு பள்ளி செல்ல ஆயுதப்படுத்தப்படுகின்றன. அங்கன்வாடி பணியாளர்கள் தற்போது வீடுதோறும் குழந்தைகள் சேர்க்கை பணி மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் 2 வயது முதல் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை ஜூன் 2026 குழந்தைகள் மையத்தில் தவறாது சேர்த்திடவும், குழந்தைகள் மையங்களில் குழந்தைகளுக்கான ஆதார் அட்டை வழங்கும் பணியும்

0: நடைபெற்று வருவதால் தேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே இ பத்மஜா தெரிவித்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் முருகேசன்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 9,555 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் தில்லி அரசுகளின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 2,00,000 லாரிகளும் 16,000 பேருந்துகளும் மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். ஒடிசாவில் 163 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 8,300 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் ராமேஸ்வர் பாராதீப் இடையிலான பயண தூரம் 2 மணி நேரம் 30 நிமிடம் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தெலங்கானா, மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப் பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2013 கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி 30,213 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் இது கடந்த நிதியாண்டு 73,890 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது 145% அதிகமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தேசிய பஞ்சாயத்து விருதுகள் இன்று வழங்கப்பட்டன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இவ்விருதுகளை வழங்கினார். சிறந்த மண்டல பஞ்சாயத்துக்கான முதல் பரிசு கேரளாவின் ஹரிபாட் பஞ்சாயத்திற்கு வழங்கப்பட்டது. 3வது பரிசினை ஆந்திராவின் குப்பம் கிராமம் பெற்றது. மாவட்ட பஞ்சாயத்திற்கான முதல் பரிசு திரிபுராவின் செபாகிஜலாவுக்கும், 2வது பரிசு ஒடிசாவின் கஞ்சாமுக்கும், 3வது பரிசு தமிழகத்தின் கோவைக்கும் கிடைத்தன. சிறந்த கிராம பஞ்சாயத்திற்கான விருது அசாமின் நியூ நாப்பாமுக்கும், 2வது பரிசு பீகாரின் தெல்கப்புக்கும், 3வது பரிசினை உத்தரப்பிரதேசத்தின் பிராகருவுக்கும் வழங்கப்பட்டது. அண்மையில் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளது வாக்காளர்கள் தேர்தல் நடைமுறைகளில் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறை தொடர்பாக ஊடகங்கள் பின்பற்ற வேண்டிய சிறந்த நெறிமுறைகள் குறித்த மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் உரிய பயிற்சியை வழங்கி வருவதாக திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உட்பட 480க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அசாமின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து அவர் குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடை

0: வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்றார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக திரு பரமேஸ்வர் ராவும் மாநில அமைச்சர்களாக 12 பேரும் இன்று பதவியேற்றனர். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். இதற்கிடையே திரு டி கே சிவகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கர்நாடக மக்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு புதிய அரசுடன் இணைந்து பணியாற்றும் என பிரதமர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்குவங்கத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் இதனை தொடங்கி வைத்து பேசினார். தொடக்கத்தில் 28 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிரின் வங்கிக் கணக்கில் இந்த தொகை செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 58 அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என பேரவைத் தலைவர் திரு ரதீந்திர போஸிடம் கடிதம் வழங்கியுள்ளனர். தங்களுக்கு ஆதரவு அளிக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் இணைந்து சென்று இந்த கடிதத்தை அவர்கள் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் 6 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடும் என்றும் அவர் மேலும் கூறுகிறார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக திரு ரவி பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை பதவி வகித்து வந்த திரு ஜவஹர் இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து திரு ரவி பிரகாஷ் இப்பொறுப்பினை ஏற்றுக் கொண்டார். புதுதில்லியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. மால்வியா நகரில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாகவும் அங்கிருந்து 40 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசிய மோதல் தொடங்கியதிலிருந்து சிவில் கட்டமைப்புகள் மீதும் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது என மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-5, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் ஆடம் வேலின் கேப்ரியலா ஆல்டனோன் இணையை வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தாய்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஷிஷ் தானி பூர்த்தி 3 கோல் அடித்தார். ராகுல் யாதவ், சித்தார்த் பென் மற்றும் கசே கான் தலா 2 கோல் அடித்தனர். இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஆடவர் பிரிவில் பாகிஸ்தானையும் மகளிர் பிரிவில் சீனாவையும் நாளை மறுநாள் எதிர்கொள்கின்றன. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குருவீந்தர் சிங் தலைமையிலான இந்த அணியில் 29 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டியின் 6 பிரிவுகளில் இந்தியா பங்கேற்கிறது. சீனாவின் ஷாங்யூவில் இப்போட்டி வரும் 20ஆம் தேதியும் 21

0: 1ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணைச் செய்தி. இன்றைய பண்ணைச் செய்தியில் நெல் தரிசில் பயறு வகை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி பயிர் இனப்பெருக்க மற்றும் மரபியல் துறை இணை பேராசிரியர் எஸ் சித்ரா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
3: மூன்று ரகமானது 1988 வெளியிடப்பட்டது. இந்த ரகம் 70 முதல் 75 நாட்கள் வயதுடையது. ஹெக்டேருக்கு 500 கிலோ என்ற அளவில் மகசூல் தரவல்லது. அடுத்ததாக பாசிப்பயிரில் பம்பன் 6 என்ற ரகமானது 2023 வெளியிடப்பட்டது. இதன் வயது 70 முதல் 75 நாட்கள். இந்த ரகமானது ஹெக்டேருக்கு 760 கிலோ என்ற வகையில் மகசூல் தரவல்லது. இதனுடைய மகசூலானது ஆடுதுறை 3 ரகத்தை காட்டிலும் 17% அதிக மகசூல் உடையது. நெல் தரிசில் பயறு வகை சாகுபடி முறைகளில் உள்ள இடர்பாடுகள். முதலாவதாக, அந்த பகுதியின் காலநிலைக்கு ஏற்ற அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் கிடைக்காமல் இருப்பதனால் பொதுவாக விவசாய பெருமக்கள் பரிந்துரை செய்யப்பட்ட அல்லது நாட்டு ரகங்களை உபயோகிப்பதால் அதனுடைய மகசூல் திறன் குறைகிறது. இரண்டாவதாக, மண்ணின் நலம். இறுகிய மண், விதைக்கும் போது விதை மண்ணை அடையாமல் இருப்பது, விதைப்பதற்கு போதுமான ஈரத்தன்மை இல்லாமல் இருப்பது, சில சமயங்களில் அதிக ஈரப்பதம் இருப்பதால் விதை அழுகி போவது மூலம் குறைவான விளை முதலீப்பு திறன் ஏற்பட்டு செடிகளின் எண்ணிக்கை குறைகிறது. இதனால் மகசூல் குறையும் வாய்ப்பு உள்ளது. களை தொந்தரவு. களை அதிகமாக இருப்பது பயிர் மகசூலை குறைக்க வாய்ப்பு உண்டாக்குகிறது. களைகளை எடுக்கும் போது நிலத்தின் ஈரத்தன்மை குறைவதாலும் களைக்கல்லை உபயோகப்படுத்துவது சாத்தியப்படாததாலும் நெல் தரிசில் பயறு வகை மகசூல் குறையும் வாய்ப்புள்ளது. நெல் தரிசில் உர பயன்பாடு இல்லாதிருத்தலும் முக்கியமான இடர்பாடாகும். பொதுவாக உரம் பயன்படுத்தாத காரணத்தினால் பயிரானது சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படுகிறது. மண்ணின் இயற்பியல் தன்மையும் நெற்சாகுபடியும் மாறி சத்து பரிமாற்றம் நடப்பதும் குறைகிறது. நெற்பயிரின் சாகுபடியின் போது காற்றில்லாத தன்மையும் நிலத்தை நன்கு நீர் சேர்த்து உழுவதாலும் நிலத்தில் உள்ள மற்றும் வேரை சுற்றியுள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை பாதிக்கிறது. நெல் தரிசில் உர பயன்பாடு இல்லாதிருத்தலும் முக்கியமான இடர்பாடாகும். பொதுவாக உரம் பயன்படுத்தாத காரணத்தினால் பயிரானது சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படுகிறது. மண்ணின் இயற்பியல் தன்மையும் நெற்சாகுபடியும் மாறி சத்து பரிமாற்றம் நடப்பதும் குறைகிறது. நெற்பயிரின் சாகுபடியின் போது காற்றில்லாத தன்மையும் நிலத்தை நன்கு நீர் சேர்த்து உழுவதாலும் நிலத்தில் உள்ள வேரை சுற்றியுள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை பாதிக்கிறது. பயிர் முதிர்வின் போது ஏற்படும் வறட்சியும் மகசூலை பாதிக்கிறது. வறட்சி ஏற்படுவதனால் இலை உதிர்ந்து ஒளி சேர்க்கை குறைந்து இலையில் இருந்து உணவு காய்க்கு கொண்டு செல்வது குறைக்கப்படுகிறது. இதனால் விதை சுருங்கி மகசூலும் குறைகிறது. பின் வறட்சியும் அதிக வெப்பமும் 50% மகசூலை குறைக்க வல்லது. அடுத்ததாக, நோய் தாக்குதலும் சாகுபடிக்கு மிகப்பெரிய இடர்பாடாகும். சாம்பல் மற்றும் மஞ்சள் தேமல் நோய் தாக்குதல் மகசூலை அதிகமாக குறைக்கிறது. பின் விதைப்பு முறையும் முக்கியமான இடர்பாடாகும். நெல் தரிசில் பயிர் சாகுபடி செய்யும் போது நெல் அறுவடையை பொறுத்து பருவகால மழைக்கு பிந்திய விதைப்பும் மற்றும் மண்ணின் ஈரத்தன்மை வேறுபடுதலும் மகசூலை குறைக்க வாய்ப்புள்ளது.
2: இன்றைய பண்ணைச் செய்தியில் இதுவரை நெல் தரிசில் பயிர் வகை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை இணை பேராசிரியர் எஸ் சித்ரா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது.

இன்றைய பண்ணை செய்தி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மண்ணுமணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் பலாவில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஜி சதீஷ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பலாவில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றி பேச இருக்கிறேன். இப்போது தட்பவெப்பன்னு பார்த்தீங்கன்னா, பலா ஒரு மித வெப்ப மண்டல பயிர் மற்றும் அதனோட வெப்பம் குறைவாக உள்ள மலை பிரதேசங்கள் மட்டுமே நன்றாக வளரக்கூடியதுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 35 செல்சியஸ் வெப்பம் நிலவும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துல இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்ரூட்டி, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை போன்ற வெப்ப பகுதிகளில் பலா சாகுபடி வந்து வெற்றிகரமாக சாகுபடி செய்கிறாங்கங்க. அது இல்லாமல் மலை பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்காடு, தடியங்குடிசை, ஆடலூர், சிறுமலை போன்ற பகுதிகளையும் இது வந்து நன்றாக பலா வந்து சாகுபடி செய்கிறாங்கங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது வறண்ட பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா வெயிலையும் வறட்சியும் அதிகமாக தாங்கி இருக்கிறத மாதிரி இருக்குங்க. இது வந்து வறண்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா வெயில் வறட்சி இருப்பதால் இங்கே வந்து விளையும் பலா பழங்கள் பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் கண்டென்ட் வந்து அதிகமாகவே காணப்படுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொதுவாக வந்து எந்தெந்த இடத்துல வந்து நல்லா விளைச்சல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பன்ரூட்டி, புதுக்கோட்டை, அதாவது புதுக்கோட்டைன்னு சொன்னீங்கன்னா வடகாடு போன்ற வறண்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பலா சாகுபடி வந்து சிறப்பாக சாகுபடி செய்கிறாங்க. அதே மாதிரி இங்கே விளையும் பலா பார்த்தீங்கன்னா நல்ல தரமாகவும் சுவையாகவும் உள்ளதுங்க. அந்த பகுதியில் என்ன பலான்னு பார்த்தீங்கன்னா வர்க்கை பலா அப்படின்ற வகை வந்து அதிகமாக வந்து பயிரிட செய்கிறாங்க. இதில் வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா 22 முதல் 35 செல்சியஸ் வரையிலான வெப்பநிலை வந்து சாகுபடிக்கு ஏற்றதுங்க. அது இல்லாமல் பலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்கு காய்ப்பதற்கு வந்து காற்றில் வந்து சற்று அதிக அளவு ஈரப்பதம் இருக்கணுங்க. அது இல்லாமல் காற்றில் ஈரப்பதம் குறைவாக உள்ள இடங்கள்னு பார்த்தீங்கன்னா காய்ப்பு குறைவாகவே காணப்படுங்க. அது இல்லாமல் வந்து கடற்பகுதியிலேருந்து 25 கிலோமீட்டர் சதுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காற்றில் காணப்படும் ஈரப்பதம் வந்து பலா மரத்துக்கு வந்து போதுமானதாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பூமத்திய ரேகைக்கு 25 டிகிரி வடக்கு மற்றும் 24 தெற்கு அச்ச ரேகைன்னு சொல்லக்கூடிய இடைப்பட்ட வெப்ப மண்டல பகுதிகளில் தான் இந்த பலா செழித்து வளருங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நில மட்டம், அதாவது கடல் மட்டத்திலிருந்து 1330 மீட்டர் உயரம் வரையிலான இடங்களில் வந்து பலாமரம் வந்து வளர்க்கப்படுகின்றன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் உயரத்துக்கும் மேற்பட்ட இடங்கள்லையும் இந்த பலாமரங்கள் வந்து வளர்ச்சி வந்து குன்றிவிடும். அதாவது அந்த 1330 மீட்டருக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு இருந்தாச்சா இந்த பலாமரம் நல்லா காய்ப்புக்கு வருங்க. அதே மாதிரி குறைந்தது இந்த மழைப்பொழிவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலாக்கு 1500 மில்லிமீட்டர் வந்து மழைப்பொழிவு தேவைங்க. அதேமாரி 1000 மில்லிமீட்டருக்கு குறைவாக மழை பொழிந்தால் இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மர வளர்ச்சி வந்து குன்றிவிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து அதிக அளவு ஈரப்பதம் வந்து தொடர்ந்து இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா நீர் தேங்கி நிற்கக்கூடாது. அந்த சூழ்நிலையெல்லாம் வந்தால் மரம் வந்து அழகாக அதிக அளவில் வந்து விளைச்சல் தராதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வறட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலா மரத்துக்கு வந்து ஆணிவேர் வந்து இருப்பதுனால வந்து அவைக்கு வந்து வறட்சியை தாங்கும் ஆற்றல் வந்து ஓரளவு உள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை மாதம் வரைக்கும் இருக்கும்

அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-4 மாதம் வரை வந்து வறட்சியை தாங்கி வரக்கூடியவை. அதனால் பலாமரத்துக்கு வந்து வறட்சி வந்து நன்றாகவே தாங்கி கொண்டு 3-4 மாதம் வரை வந்து தாங்கும். அதேமாதிரி விதைக்கன்றுகள் மூலம் பயிரிடப்படும் பலாமரங்கள் பார்த்தீங்கன்னா அதிக வந்து வறட்சியை தாங்கும் திறன் உள்ளது. அதே வந்து ஒட்டு பலான்னு பார்த்தீங்கன்னா அதனோட திறன் வந்து இருக்காது. பலாமரங்களுக்கு வந்து வறட்சியை தாங்கும் திறன் இருந்தாலும் அவை காப்புக்கு வந்து மண்ணில் வந்து ஈரப்பதம் வந்து நல்லாவே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து பூக்கும் காலத்திலையும் காய்க்கும் காலத்திலையும் வந்து பாசனம் செய்வது வந்து நன்மை பயக்குங்க. இப்போ முதல்ல வந்து ஆரம்ப காலத்தில் வந்து என்னென்ன கவனத்தில் கொள்ள வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பல்லாண்டு பயிருங்க. அதனால் வந்து இதுக்கு வந்து நிலம் தேர்வு, தரமான கன்று, சரியான இடைவெளி, சரியான நடவு முறை, அதே மாதிரி இளங்கன்று பராமரிப்பு ஆகியவற்றை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே இந்த தொழில்நுட்பங்களை வந்து மிகுந்த கவனத்துடன் முறையாக பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலம் தேர்வு, இந்த பலா சாகுபடிக்கு வந்து நிலம் எப்படி தேர்வு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதனோட மண் வகை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆழமாகவும் நல்ல வண்டல் மண் உள்ளதாகவும், அதாவது சாண்டிலோம் சொல்லுவாங்க, இது வந்து பலா சாகுபடிக்கு சால சிறந்ததுங்க. அது இல்லாமல் வந்து இதில் வந்து மண்ணில் வந்து வடிகால் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி காற்றோட்டமாகவும் இருந்தால் இந்த பலா மரத்துக்கு வந்து ஏற்றதாக இருக்குங்க. அதே மாதிரி கரிமச்சத்துன்னு சொல்லக்கூடிய நிலத்தில் வந்து பலா வந்து செழித்து வளருங்க அந்த நிலத்தில். அதே மாதிரி சுவையாகவும் கனிகள் வந்து காய்க்கக்கூடியதாகவும் இருக்குங்க. மண்ணில் வந்து கரிமச்சத்து இருக்குன்னு சொல்கிறோம்ல, அது அதிகமாக இருந்தால் தான் நம்ம வந்து அதிகமான விளைச்சலை எடுக்க முடியுங்க. இயற்கை எருவான தொழு உரம், மண்புழு உரம், கரும்பாலை கழிவு உரம், தென்னை நார்கழிவு உரம் ஆகியவற்றை வந்து பார்த்திங்கன்னா 20 டன் என்ற அளவுக்கு வந்து இது இட்டம்னா இந்த பலா சாகுபடிக்கு வந்து ஏற்றதாக இருக்குங்க. அடுத்ததாக நிலநீர் மட்டம், அதாவது நிலநீர் மட்டம் வந்து உயர்ந்து விட்ட காரணத்தினால் ஏராளமான பலா மரங்கள் வந்து மடிந்துவிடும் சூழ்நிலை நம்ம நாட்டில் நிலவுகின்றது. அதனால் பொதுவாக வந்து இந்த தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பலா மரங்கள் வந்து செழித்து வளர்கின்றன. அவை வந்து அது தரக்கூடிய பழங்களுமே வந்து சுவையாகவும் அதிக அளவில் வந்து சுக்ரோஸ் கண்டென்ட்டும் இருக்கக்கூடியதுங்க. அதே மாதிரி இது வந்து எந்த இடத்துல வந்து நல்லா வளரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நீர் தேங்கிய நிலத்துலையுமே வரும். அதாவது இது வந்து பலா வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து போதைய சுவாச, அதாவது பிராணவாயு கிடைக்காமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது வந்து வராது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வடிகால் உள்ள மண்ணில் வந்து நல்லா தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாத இடத்துல வந்து வச்சிங்கன்னா இந்த பலா மரம் வந்து 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள்ளேயே வந்து காய்ப்புக்கு வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு மழை பெய்யுது அப்படின்னா ஓரிரு நாட்கள் வந்து தண்ணீர் தேங்கும் நிற்கும் மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து விடணும். தண்ணீர் தேங்காத அளவுக்கு இருந்தால் தான் அந்த போதுமான அளவு வந்து அந்த நீரை எடுத்துக்கிட்டு அதனால் விளைச்சலை தருங்க. அதே மாதிரி மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பலா தோட்டங்கள் வந்து மழை நீர் தேங்க நிற்காத அளவுக்கு வந்து நீரை வந்து விரைவாக வந்து வெளியேற்றணும். அதே மாதிரி வடிகால் இருந்தால் தான், வெட்டி விட்டால் தான் அந்த வாய்க்கால் வசப்பட்டு அந்த தண்ணீர் வெளியே போய் வேர் வந்து நலமாக இருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மண்ணின் கார அமிலத்தன்மை, அதாவது பிஹெச்னு சொல்லுவோம், அதாவது பலா மரத்துக்கான சாகுபடிக்கு வந்து கார அமிலத்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா 6-6.5 என்ற அளவுக்கு வந்து சால சிறந்ததுங்க. அது இல்லாமல் 7 pH மேலேயும் பலா மரம் வந்து சாகுபடிக்கு ஆகாதுங்க. அதனால் வந்து 6-6.5 வரைக்கும் கார அமிலத்தன்மை இருக்கணும். அதே மாதிரி நம்ம அப்பப்போ மண் பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த கண்டறியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேயும் சரி வேளாண் துறையிலையும் சரி இந்த மாதிரி மண்ணின் கார அமிலத்தன்மையை ஆராய்ச்சிக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை ஆராய்ச்சி செய்து அதை உங்களுக்கு தருவாங்க. அதே மாதிரி வந்து மண்ணின் கார அமிலத்தன்மை வந்து 6.8 வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஜிப்சம் வந்து பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி வந்து இப்போது எத்தனை கார அமிலத்தன்மையோ அதுக்கேற்ற மாதிரி தொழு உரம் வந்து நம்ம இடலாம், அப்படிலாம் ஜிப்சமும் இடலாம். இப்போ வந்து pH பார்த்திங்களா 7.4-7.8 இருந்துச்சு அப்படின்னா 1 டன் ஜிப்சம் வந்து கொடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு. அதே மாதிரி 7.9-8.4 இருந்துச்சுன்னா 2 டன் ஜிப்சம் வந்து கொடுக்கலாம். ஜிப்சம்ன்றது என்னென்னா கால்சியம் சல்ஃபேட். இது நன்கு பொடியாக்கி வைத்து கொண்டு அது நிலத்தில் வந்து தூவும்போது மண்ணோட மண்ணாக நன்கு கலக்குமாறு உழுது விட வேணுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து நிறைய நீர் பாய்ச்சி 3 நாட்கள், அதாவது 72 மணி நேரம் வந்து இந்த தண்ணீரை தேக்கி வைக்க வேண்டும். அப்போ தான் வந்து அந்த தண்ணியும் இந்த ஜிப்சமும்
ஒன்றாடு ஒன்றாக கலக்கும். அது இல்லாமல் இந்த இதுக்கு பின்னாடி வந்து தண்ணீரை வந்து வடிகால் மூலமாக வடிய வைக்க வேண்டும். நிலம் காய்ந்த பின்னர் நிலத்தை நன்கு உல வேண்டும். சரிங்களா. அடுத்தது இப்போது வந்து மண்ணின் கார அமிலத்தன்மை வந்து 6.8 ஆக குறைந்திருக்கும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணின் கார அமிலத்தன்மை

வந்து 6.8 குலுங்காவிட்டால் மறுபடியும் ஜிப்சம் வந்து பயன்படுத்த வேண்டுங்க. நிலத்தை எப்படி தயார் செய்வது என்று பார்க்கலாம். பலா சாகுபடி வந்து நிலம் மேம்பாடு வந்து பள்ளமின்றி சமமாக இருக்கணுங்க. அது இல்லாமல் மழை நீரில் வந்து தேங்கி நிற்காமல் விரைவாக வடிந்து செல்வதற்கு வந்து வசதி வந்து இந்த நிலமட்டத்தை தாழ்வாக பகுதியை வந்து நோக்கி சற்று சரிவாக இருக்கும் வகையில் அமைக்க வேண்டுங்க. அடுத்தது வந்து தாழ்வான பகுதியில் வந்து மழை நீர் வந்து சேகரித்து குட்டை ஒன்றை வெட்டி அதில் வந்து மழை நீரை வந்து சேகரித்து வச்சுக்கலாங்க. அந்த மழை நீர் வந்து கசிந்து விரயமாவதை தடுப்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடித்த கணமுள்ள நெடுங்கன்றதுக்கு பார்த்திங்களா அதை வந்து குட்டையில் வந்து தரைப்பகுதியில் மற்றும் பக்கவாட்டு பகுதியிலும் வந்து நன்றாக மூடிவிட வேண்டுங்க. இந்த குட்டையில் சேகரிக்கப்படும் மழை நீரானது கொண்டு பலாமரங்களுக்கு வந்து பாசனம் செய்யலாம். குறிப்பாக வந்து கோடை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பலாமரங்களின் வந்து வறட்சியின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்கு இத்தகைய குட்டைகள் வந்து பெரிதும் உதவுதுங்க. அதேமாரி இந்த நெகிழிப்பை விரிப்பு பார்த்திங்களா இந்த குட்டைகளை வந்து அமைத்து தருகப்படுகின்றதுங்க. உளிக்கலப்பை கொண்டு நிலத்தை வந்து ஆழமாக உழ வேண்டுங்க. பின்னர் சட்டி கலப்பை கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக 2 முறை ஆழமாக உழ வேண்டும். இவ்வாறு நிலத்தை உழும்போது பார்த்திங்கன்னா மண்ணின் இறுக்கம் குறைந்து மண் இலக்கமடைகிறது. அதே மாதிரி வந்து மண்ணின் நீர் வந்து ஊடுருவும் திறன் வந்து அதிகரிக்குதுங்க. அடுத்ததாக வந்து பலாக்க வந்து சரியான இடைவெளி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பலாமரம் வந்து வெயிலை வந்து விரும்பும் மரங்க. எனவே பலாமரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு சூரிய ஒளிச்சம் அதாவது வெயில் வந்து கிடைக்கப்படணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8x8 மீட்டர் இடைவெளியில் வந்து கொடுக்க வேண்டும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 8x8 மீட்டருக்கு வந்து குறைவான இடைவெளி விட்டிங்கன்னா பலாமரங்களுக்கு வந்து போதிய சூரிய ஒளி கிடைக்காமல் போயிடுங்க. அதேமாதிரி பலாமரங்கள் வந்து வேர் அழுகி விடுங்க. அதனால் இதனால தான் வந்து பலாமரத்தை வந்து தனித்தோப்பாக வந்து பயிரிடாமல் மற்ற பல தோட்டங்களில் வந்து வரப்பு ஓரத்தில் தான் வந்து இந்த பயிரிடப்படுகிறது இந்த பலாமரம். பலாமரத்தில் வந்து அடர் நடவு முறை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த அடர் நடவு முறை வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து அதிகமாக வந்து பரிந்துரை செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதற்கான பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைவெளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டருக்கு 5 மீட்டருங்க. அதாவது ஏக்கருக்கு வந்து 160 பலாமரங்களை வந்து நடவு செய்யலாங்க இந்த அடர் நடவு முறையின் மூலமாக. அதே மாதிரி இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பல்லாண்டு கால பயிரனால இந்த பலாமரத்திற்கு வந்து பசுமை மாறா தாவர வளர்ச்சி அதிக அளவு வந்து சூரிய ஒளியை வந்து தேவைப்படுதுங்க. அதே மாதிரி பலாமரங்களின் அதனோட இன்சுவை அதே மாதிரி பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் ஆகியவற்றை வந்து கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி இந்த பலாவிற்கு வந்து 8 மீட்டருக்கு 8 மீட்டர் இடைவெளியில் தான் வந்து சரியானதாக இருக்குங்க. அதே மாதிரி ஒற்றை வரிசை வரப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலாவை வந்து பயிரிடும்போது மரத்துக்கு மரம் வந்து 6 மீட்டர் இடைவெளி விட வேணுங்க. பலாமரத்துக்கு நடவு குழி வந்து எப்படி தோன்றதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இது தனிப்பயிராக பலா வந்து பயிரிடப்படும் அப்படின்னா வந்து 8 மீட்டர் இடைவெளியில் 1 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் ஆழமும் 1 மீட்டர் அகலமும் கொண்ட குழியை வந்து தோண்ட வேண்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பலாக்கன்றுகள் வந்து இளம் வேர்கள் வந்து நல்ல முறையில் வளர்ப்பதற்கு வந்து பெரிய குழிகள் வந்து உதவுகின்றன. அதேமாரி மேலும் பெரிய குழிகள் வந்து மழை நீரும் அப்படி இல்லைனா பாசன நீரை வந்து 30 நாட்கள் வரை சேமித்து வைப்பதற்கு ஏற்றதாக இருக்குங்க. மேலும் வந்து இந்த குழிகளை வெட்டிய பின்னர் பார்த்தீங்கன்னா அவற்றை 1 மாதம் வந்து ஆறப்படணும். அடுத்தது வந்து அந்த காய்ந்த சருகுகள் மற்றும் குளங்களை வந்து பார்த்தீங்கன்னா குழிகளில் போட்டு எரித்துடணுங்க. அதே மாதிரி நோய் கிருமிகள் கரையான்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக அழிந்துவிடும். குழிகளில் நடப்படும் பலாக்கன்று பார்த்தீங்கன்னா முதலில் வேர் வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்க வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்னா அதற்கு பின்னர் தான் வந்து தளர் வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்க வேணுங்க. இப்போ இயற்கை எருகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கும் இயற்கை உரம். அதே மாதிரி நடவு குழியின் மேல் வந்து பார்த்தீங்கன்னா மட்டத்திலிருந்து எடுத்து ஒரு அடி மேல் மண்ணுடன் கூடிய செம்மண் மணல் மக்கிய தொழு உரம் ஆகியவற்றை வந்து பார்த்தீங்கன்னா 1:1 என்ற சம விகிதத்தில் வந்து கலந்து போட்டு நடவு குழியில் வந்து நிரப்ப வேண்டுங்க. மேலும் வந்து மணர் சாரி நிலங்களில் பார்த்தீங்கன்னா மண் கலப்பையை தவிர்த்து விட வேண்டும். அதற்கு பதிலாக வந்து குளத்து வண்டல் மண்ணை வந்து கலக்க வேண்டுங்க. இந்த குளத்து வண்டல் மண் வந்து கிடைக்காவிட்டால் செம்மண் அளவை வந்து 2 மடங்காக நம்ம அதிகரிப்பு செய்யலாங்க. அதே மாதிரி இப்போ குழி ஒன்றுக்கு வந்து 10 கிலோ வீதம் மண்புழு உரத்தை போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் உள்ள அநேக குறைபாடுகள் சரியாகி போங்க. குழிகளில் வந்து நடப்பட்டுள்ள இளம் பலாக்கன்றுகள் பார்த்தீங்கன்னா விரைவில் வேர் பிடித்து வீரியமாக வளருங்க. அதேமாரி குழியில் மேல் மட்டம் தரமட்டத்திலிருந்து 15 சென்டிமீட்டர் உயரத்தில் வந்து இருக்கும் வகையில்
குழிகளை நிரப்ப வேண்டுங்க. பின்னர் குழிகளில் நிரம்ப நீர் விட்டு குழிகளை குளிர வைக்க வேண்டும். பின்னர் அந்த குழிகளை 10 நாட்கள் அப்படியே விட்டு வைக்க வேண்டுங்க. இந்த 10 நாட்களில் குழிகளில் நிரப்பப்பட்டுள்ள மண் கலவையை நன்றாக பிடித்து அமர்ந்து விடுங்க. அதே மாதிரி

0: பார்த்தீங்கன்னா மண்கலவையில் உள்ள காணப்படும் காற்றுகள் வந்து அகற்றப்பட்டுவிடும். பலாக்கன்றுகளுக்கு வந்து நல்ல வேர் வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்குங்க. சரியான முறையில் வந்து தயார் செய்யப்பட்ட குழிகள் வந்து நல்ல நடவுக்கு வந்து தயாராகிவிடும். கன்றுகள் நடுவதற்கு ஒரு மாதம் முன்னதாகவே குழிகள் தோண்டும் வேலையை வந்து நம்ம தொடங்கிவிட வேண்டும். இப்போ வந்து பலாவில் நடவு காலத்தை பற்றி பேசலாம். இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தவரை வந்து பலாக்கன்றுகள் வந்து நடுவதற்கு ஆடிப்பட்டம், அதாவது ஜூலை டு ஆகஸ்ட் மாதம் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்குதுங்க. அது மாதிரி கருங்கோடை முடிஞ்சிச்சுன்னா தென்மேற்கு பருவமழை வந்து பொழிய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஆணி முதல் ஆடி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிலம் குளிர வைக்க வேண்டும், நல்ல ஒரு மழை பெய்ய பின்னர் மாலை வேளைகளில் வந்து இந்த பலாக்கன்றுகள் வந்து நடவு செய்யலாங்க. அதே மாதிரி இப்போ வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்து பெய்யும் பெருமழையை வந்து தாங்கி கொள்ளும். அதே மாதிரி அதற்கு அடுத்து வரும் கோடை வறட்சியையும் தாங்கி பிடித்து கொண்டு இந்த பலாமரம் வந்து வளர்ந்து வருங்க. இந்த பலா நாற்றுகளை வந்து நடுவதற்கு பார்த்திங்கன்னா வந்து முன்னதாகவே நெகிழி பையை வந்து அகற்ற வேண்டுங்க. அதே மாதிரி அது அப்போது தான் வந்து காற்றின் வேர்பகுதி வந்து சுற்றி உள்ள மண் கட்டி வந்து உடைந்து வந்து இருக்குங்க. அதே மாதிரி அடுத்ததாக நெகிழி பையை வந்து முழுமையாக அகற்றாமல் நெகிழி பையின் கீழ்ப்பகுதி, அதாவது 2 முதல் 3 இடங்களில் வந்து பிளேடால் கீறிவிட வேண்டும். இப்படி செய்யும் போது மண் கட்டி உடையாமல் இருக்குங்க. அந்த பலாக்கன்றுகள் வந்து நெகிழி பையுடன் வந்து குழியில் நடவு செய்து விட வேண்டும். இதன் மூலம் நேரடி மண்ணுடன் கூடிய கன்றை வந்து நடவு செய்யலாங்க.
1: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை பலாவில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஜி சதீஷ் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை இரவு 7:30 மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.
2: ஒரு ஆசை தோணுது, மனம் ஏங்கி போகுது.

வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் வருமானம் தரும் நர்சரி கார்டன், செடி கொடி மரக்கன்றுகள் மூலிகைகளை குறிப்பிட்ட நாட்கள் அல்லது மாதங்கள் வளர்த்து விற்பனை செய்யக்கூடிய லாபகரமான வேளாண் தொழிலை நர்சரி கார்டன். இட வசதி இருந்தால் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம். காய்கறி பூச்செடி வீட்டு தோட்ட செடிகளுக்கு மக்களிடம் அதீத வரவேற்பு உள்ளதால் வருமானத்திற்கும் உத்தரவாதம் உண்டு. வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் தனியார் நிறுவனங்கள் வணிக வளாகங்களில் இட வசதிக்கேற்ப செடியோ கொடியோ மரமோ வளர்க்கலாம். புதிதாக வீடு கட்டுவோர் வீட்டின் வெளிப்புற வளாகம், ஜன்னல், வராண்டா, படிக்கட்டு, சுற்றுச்சுவர்களில் அழகிய செடிகளை வைத்து அலங்கரிக்கலாம். தோட்ட நாற்றங்கால் தொடங்குவது சுய தொழிலுக்கான எளிதான வழியாகவும் உள்ளது. இதன் மூலம் சிறிய வீட்டு தோட்ட பொழுதுபோக்கை வணிக நிறுவனமாக விரிவுபடுத்தவும் சாத்தியக்கூறுகள் நிறைய உள்ளன. விதைகள் அல்லது தண்டுகளிலிருந்து செடிகளை பெருக்கி அவற்றை விற்பனை செய்வதன் மூலம் குறைந்தபட்ச முதலீட்டிலும் தொழில் தொடங்கலாம். நர்சரி கார்டனில் தக்காளி, வெண்டை, கத்திரி செடிகள், மா, பழா, வாழை, கொய்யா, எலுமிச்சை, மாதுளை, சீதா, பப்பாளி, நாவல், சப்போட்டா பழமரக்கன்று செடிகள், ரோஜா, செம்பருத்தி, நந்தியாவட்டை, கறிவேப்பிலை, காகிதப்பூ, குத்துமல்லி, குண்டுமல்லி, அடுக்குமல்லி, ஜாதிப்பூ, நித்தியமுல்லை, குரோட்டன்ஸ், அரளி, தங்க அரளி, மருதாணி, சிறியானங்கை, பெரியானங்கை, மணிப்ளான் பூச்செடிகள், அழகு செடிகள், துளசி, நெல்லி, தூதுவளை, கற்றாழை, மூலிகை மற்றும் வாசனை செடிகள், தென்னை, மூங்கில், விளாமரம், நீர்மருது, பூவரசு, நார்த்தை, அசோகா போன்ற பெரிய மரக்கன்றுகள் என பல வகையிலான செடி கொடி மரக்கன்றுகளை விற்பனை செய்யலாம். நர்சரி கார்டன் தொழிலுக்கு பெரிய அளவில் முன் அனுபவம் தேவையில்லை. செடி வளர்க்கும் முறையை எளிதாக கற்றுக்கொள்ளலாம். தோட்டம் தொடர்பான அழகியல் உணர்வு இருந்தால் இத்தொழிலில் கொடிகட்டி பறக்கலாம். செடிகளை வளர்க்க 4-5 சென்ட் இடம் தேவைப்படும். செடிகளை வெயிலிலிருந்து பாதுகாக்க நிழல் வளைக்கூண்டு அமைக்க வேண்டும். இதற்கு குறைந்தபட்சம் 30,000, பனிக்கூடாரம் அமைக்க 50,000, பூக்கும் செடிகளுக்கான மறைமுக வெயில் தரும் கூடாரம் 30,000 ஆகியவை மட்டுமே செலவாகும். 150 பூச்செடிகளுக்கும் பூச்செடிகளை வைப்பதற்கான பாலித்தின் கண்டெய்னர்கள் வாங்க 10,000, பாதுகாப்பு வெளி, மண் சமப்படுத்தும் கருவி, தண்ணீர் இறைக்கும் மோட்டார், பைப் செலவுகள் என 2,00,000 வரை தேவைப்படும். இது அடிப்படை கட்டமைப்புக்கான முதலீடு மட்டுமே. குறைந்தபட்சம் 20,000 செலவில் பூச்செடிகள், பழம் தரும் செடிகள், மூலிகை செடிகள், அலங்கார செடிகள், நிழற்சாலை மரங்கள், வீட்டினுள் வைக்கக்கூடிய வீட்டிற்குள் வைக்கக்கூடிய செடிகள், பூங்கொத்து செடிகள், புல் வகைகள் உள்ளிட்ட செடிகளை வாங்கி வளர்க்கலாம். அதிக விலையுள்ள செடிகளை ஆர்டரின் பேரில் வாங்கி கொடுத்தால் போதும். 2 தொழிலாளர்கள் வேலைக்கும் செடிகள் டெலிவரி செய்ய சிறு வாகனம் இருந்தால் நல்லது. செடிகளுக்கு தேவையான பராமரிப்பு மிகவும் அவசியம். சரியான நேரத்தில் தண்ணீர் தெளிப்பதும் உரமிடுவதும் வேண்டும். 25 நாட்களுக்கு ஒரு முறை மண்புழு உரம், இயற்கை

0: உரம், வேப்பம் புண்ணாக்கு சம அளவு கலந்து உரமிட வேண்டும். செடிகளில் ஈரப்பதம் எப்போதும் இருக்க வேண்டும். கோடை காலத்தில்தான் செடிகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். மழை காலத்தில் செடிகள் செழிப்பாக இருக்கும். நோய் இருந்தால் கிளைகளை வெட்டி வெயில் இல்லாத நேரங்களில் மருந்தினை தெளிக்க வேண்டும். பூந்தொட்டிகளை குறிப்பாக நாட்களுக்கு ஒருமுறை மாற்ற வேண்டும். தேடி வரும் வாடிக்கையாளர்கள் மட்டுமின்றி குடியிருப்பு பகுதிகள், வணிக நிறுவனங்கள் போன்ற இடங்களில் நேரடியாக தொடர்பு கொண்டு ஆர்டர் எடுத்து டெலிவரி செய்தால் அதிக வருமானம் ஈட்டலாம் என விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகம் வேளாண் துறை தெரிவிக்கின்றது.
1: இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை: மாசிப்பனி மச்சையும் துளைக்கும், மாசிப்பனி மச்சையும் துளைக்கும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன் மக்காச்சோளத்தில் விதை நேர்த்தி செய்த விதைகளை நன்கு உலர வைத்து பின்பு விதைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணு மணியும் நிகழ்ச்சி.

மாசி பனி மச்சையும் துளைக்கும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன் மக்காச்சோளத்தில் விதை நேர்த்தி செய்த விதைகளை நன்கு உலர வைத்து பின்பு விதைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணு மணியும் நிகழ்ச்சி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

இன்பமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையைச் சார்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதத்தில் நாட்டின் ஏற்றுமதி 360,000 கோடி டாலராக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி கையிருப்பு வலுவடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் நலனை கருதி செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானிடம் வலியுறுத்தியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்தபோது இக்கோரிக்கையை விடுத்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளையே கட்டுப்படுத்த முடியாத தவேக அரசு மக்களின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பல்கலைக்கழகத்தின் செயற்கை குழு தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-5, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் ஆடம் வேலின் கேப்ரியலா ஆல்டனன் இணையை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

தொடர்வது எட்டு மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: காதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் வருகின்றது இடைவிடாத பாடல்களாய் இனிசை கீதங்கள். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, இது நம்ம ஏரியா.

0: தாமல் கரையை தழுவும் அலைகளின் ஓசையிலேயே ஒரு கவிதை இருக்கிறது. அந்த கடலையே மையமாக வைத்து நம் தமிழ் புலவர்களும் கவிஞர்களும் வடித்த கவிதைகளில் அந்த முக்கடலையும் தாண்டிய ஓர் ஆழம் இருக்கிறது. சங்க காலத்தின் நெய்தல் திணை முதல் இன்றைய நவீன கவிதைகள் வரை தமிழ் இலக்கியம் கடலோடு கொண்ட காதல் கொஞ்ச நஞ்சமல்ல. கடல் சில நேரங்களில் காதலின் சாட்சியாக, சில நேரங்களில் பிரிவின் வழியாக, பல நேரங்களில் வாழ்க்கையின் தத்துவமாக நம் கவிதைகளில் அலைவீசிக்கொண்டே இருக்கிறது. ஆம் நேயர்களே, இன்றைய நமது இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் முதலாவதாக கடலும் தமிழ் கவிதைகளும் உரை வழங்குகிறார் மாணவி கே மணிஷா.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்கள் மனதை தொடும் ஒரு அழகான தலைப்போடு உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். இந்த உலகத்துல மனிதனுக்கு பேச தெரியாத உணர்ச்சிகளை பேச வச்சது கவிதை தாங்க. அந்த கவிதைக்கு உயிர் கொடுத்தது கடல். ஆம், தமிழ் இலக்கியத்தில் கடல் ஒரு இயற்கை காட்சி மட்டும் இல்லைங்க, அது அன்பு, துயரம், தைரியம், பிரிவு, நம்பிக்கை என எல்லாத்தையும் சுமந்த ஒரு உயிருள்ள பாத்திரம். சங்க காலத்திலேயே ஐந்து திணைகள் ஒன்றுதான் நெய்தல் திணை. நெய்தல் திணை என்றாலே அன்புக்குரியவர்களின் பிரியும் வழி, காத்திருப்பதின் வேதனை, மீண்டும் சேரும் நம்பிக்கை. கடல் தமிழர்களுக்கு பயம் இல்லைங்க, அது அவங்களோட வாழ்க்கை. மீனவர்கள் தினமும் உயிரை கையில பிடிச்சுதான் கடலுக்கு போறாங்க. ஆனால் கவிஞர்கள் அந்த கடலை பயம் இல்லாம அழகாக வர்ணிச்சாங்க. அலைகள் ஓய்வதில்லை, ஆனாலும் கடல் சோர்வதில்லை. அதை போலவே மனிதனின் போராட்டமும் ஒரு நாளும் முடிவதில்லை. பாரதியார் சொன்னார், கடல் போன்ற மனம் வேண்டும், கஷ்டம் வந்தாலும் கலங்காத மனம் வேண்டும். இதன் கருத்து என்னன்னா, கடல் எவ்வளவு புயல் வந்தாலும் அதன் ஆழம் அமைதியாக தாங்க இருக்கும். அதே போல நாமும் வெளியில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உள்ளுக்குள்ள தைரியமா இருக்கணும். கடல் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி தருது, அதுதான் பொறுமை. ஒரு சிறுதுளி தண்ணீர் வருட கணக்கா பாறையை தாக்கினா அது கூட உடைந்து போகும். இதுதாங்க வாழ்க்கை. சின்ன முயற்சி கூட நீண்ட காலம் தொடர்ந்தா பெரிய வெற்றி தரும். கடல் சொல்லி தரும் பாடம் ஒன்று, புயல் வந்தாலும் அமைதியாயிரு, அலைகள் அடித்தாலும் நம்பிக்கையை விடாதே, கரை ஒரு நாள் கண்டிப்பாய் வரும். இதுதாங்க வாழ்க்கை தத்துவம். ஒரு நாள் சந்தோஷம், மறுநாள் கஷ்டம், இன்னொரு நாள் போராட்டம். கவிஞர்கள் அதனால் தான் கடலை வாழ்க்கைன்னு சொல்லாம கண்ணாடின்னு சொன்னாங்க. கடல் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, அலை எவ்வளவு தூரம் போனாலும் திரும்பி கடலுக்குள்ளதாங்க வருது. அந்த கடல் நமக்கு சொல்வது என்னவென்றால், எவ்வளவு தூரம் போனாலும் மனிதன் கடைசியில் தன் வேர் இருக்கும் இடத்துக்கு தான் திரும்புவான். அந்த வேர் வேறு ஒன்றுமில்லை, நம் தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் தான். கரை உடையும் வரை அலைகள் ஓய்வதில்லை, அதே போல கனவு உடையும் வரை முயற்சி ஓய்வதில்லை. அதாவது வெற்றி கிடைக்கும் வரை முயற்சியை நிறுத்தக்கூடாது. கடல் ஒருபோதும் சோர்வதில்லை, அதே போல் நாமும் சோர்ந்து போக கூடாது. மீனவர் வாழ்க்கை அதற்கு சிறந்த உதாரணம்னே சொல்லலாங்க. பயம் இருந்தாலும் வயிற்று பசியை விட பெரியது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கவிதையாக்கி தமிழ் இலக்கியம் உலகுக்கு காட்டியது. கடல் இல்லாம தமிழர் வரலாறு இல்ல, கப்பல் பயணம் இல்லாம வணிகம் இல்ல, அந்த வணிகம் இல்லாம பண்பாடு வளர்ச்சி இல்ல. கடல் இல்லை என்றால் தமிழ் கவிதைகளில் உணர்ச்சி இல்லை. தமிழ் கவிதைகள் இல்லை என்றால் கடலின் அழகு முழுமை இல்லை. இரண்டும் ஒன்றுக்கொன்று உயிர். கடல் தமிழுக்கு கவிதை கொடுத்தது, தமிழ் கவிதைகள் கடலுக்கு ஆன்மா கொடுத்தது. தமிழ் இருக்கும் வரை கடல் பேசும், கடல் இருக்கும் வரை கவிதை வாழும் என்று கூறி விடைபெறுகிறேன்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து இசையின் இலக்கணம் தெரியும் முன் நம் காதுகளில் முதன் முதலாக நுழைந்த அம்மாவின் தாலாட்டுதான் நம் முதல் இசை என்று பேச வராங்க மாணவி ஜே ஜோஷா சலோமி.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எவ்வளவோ பாட்டு கேட்கிறோம், மியூசிக்க ரசிக்கிறோம், ஆனா நாம இந்த உலகத்துக்கு வந்தப்ப நம்ம காதுல விழுந்த முதல் இசை எது தெரியுமா? அது ஒரு பெரிய இசையமைப்பாளர் போட்ட பாட்டு இல்ல, அது நம்ம அம்மாவோட தாளாட்டு. அம்மாவுக்கு ராகம் தெரியாது, தாளம் தெரியாது, ஆனா அவங்க பாட ஆரம்பிச்சா அந்த இடமே ஒரு தேவலோகமாக மாறிடும். அராரோ அரிரோ, இந்த ஒரு வரியில் இருக்கிற அந்த நிம்மதி நம்ம தலைக்கோதி, நம்ம கன்னத்துல முத்தம் கொடுத்து அம்மா பாடின அந்த பாட்டு தான் நம்ம உயிர் போக்கு. அந்த இசையில் ஒரு மேஜிக் இருந்தது. நாம அழுதா அவங்க குரல் ஏறும், நாம தூங்கிட்டா அந்த சத்தம் மெல்ல மெல்ல குறையும். அது வெறும் பாட்டு இல்ல, அது உலகத்திலேயே பெரிய ஒரு லைவ் கான்சர்ட். நம்ம என்னவா வருவோம், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அம்மா கண்ட கனவெல்லாம் அந்த தாளாட்டுலதான் இருந்தது. கண்ணே மணியேன்னு அவங்க கூப்பிடும் போது உலகத்துல இருக்கிற எல்லா கவலையும் ஓடி போயிரும். இன்னைக்கு நம்ம தூக்க வரலன்னு போன்ல மெலோடி பாட்டை தேடுறோம், ஆனா அன்னைக்கு அம்மாவோட சேலை ஓரத்தை பிடிச்சிட்டு அந்த அரகுற பாட்டை கேட்டுக்கிட்டே நிம்மதியா தூங்கணுமே. அந்த சொர்க்கம் இப்ப எங்க போச்சு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அம்மா பாடினது வெறும் பாட்டு இல்ல, அது அன்பு, அது பாதுகாப்பு. நம்ம பாதுகாப்பா இருக்கோம்னு அந்த பாட்டு தான் நமக்கு சொல்லுச்சு. அப்படியே கண்ணு மூடி யோசிச்சு பாருங்க, முற்ற முழுக்க நிலா வெளிச்சம், தென்னை மரத்து காத்து ஜில்லு நடிக்கும். வேர்வையில நினைஞ்ச அந்த அம்மாவோட சேலை முந்தானையில நம்ம படுத்திருப்போம். அவங்களுக்கு சரிகம பதனி தெரியாது, ஆனா அந்த வாய்ப்பாட்டுல ஒரு உசுரே இருக்கும். வெள்ள வேட்டி கட்டிட்டு வேர்க்க விறுவிறுக்க வய காட்டுல இருந்து வர்ற அப்பாவோட களைப்பை விட தூங்காம அழுதுகிட்டு இருக்கிற நம்மளை தூங்க வைக்கிறதா அந்த அம்மாவோட பெரிய வேலையா இருக்கும். ஒரு கையில விசிறி, ஒரு கையில நம்ம முதுகுல தட்டி கொடுத்து அவங்க இருக்கிற அந்த நீளமான இசை இருக்கே, இன்னைக்கு நாம தூக்க வரலன்னு மாத்திரை போடுறோம், ஆனா அன்னைக்கு அந்த அரகுர பாட்டில இருந்த ஒரு நிம்மதியை நம்மள சொர்க்கத்துக்கு கொண்டு போயிரும். அம்மா மடிதான் நமக்கு மெத்த, அவங்க மூச்சு காத்துதான் நமக்கு ஏசி, அவங்க குரல் தான் நம்ம உசுரோட முதல் ரிங்டோன். நாம அழுதா அந்த பாட்டுல ஒரு வருத்தம் இருக்கும், நாம சிரிச்சா அந்த பாட்டுல ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம தூங்கிட்டோம்னு பாக்குறதுக்கு நடுவுல ஒரு நிமிஷம் பாட்டை நிறுத்துவாங்க, நம்ம லேசா செஞ்ச உடனே மறுபடியும் அந்த சத்தம் மெல்ல ஆரம்பிக்கும். அந்த தாளாட்டுல தான் நம்ம முதன் முதல்ல அன்பு நான் என்னன்னு கத்துக்கிட்டோம். உலகத்துல என்ன நடந்தாலும் சரிடா கண்ணு, உன் ஆத்தா நான் இருக்கேன்னு அந்த பாட்டு தான் நமக்கு தைரியம் கொடுத்துச்சு. உலகத்துல எவ்வளவோ இசையமைப்பாளர்கள் வரலாம், பல கோடி ரூபாய் செலவு பண்ணி மியூசிக் போடலாம், ஆனா அந்த இருட்டறையில் ஈர துணியை போட்டுக்கிட்டு பசியோட இருந்தாலும் தம் பிள்ளைய தூங்க வைக்கணும்னு ஒரு தாய் பாடுறாளே, அந்த ராகம் தான் உலகத்தோட முதல் அதிசயம். மொபைல் பாட்டை நிறுத்திட்டு முடிஞ்சா இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட போயி, அம்மா அந்த பழைய பாட்டை ஒரு வாட்டி பாடமா அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க குரல் நடுங்கினாலும் சரி, அதுல இருக்கிற அந்த ஒரிஜினல் சுகம் வேற எங்கேயும் கிடைக்காது. அம்மாவோட தாளாட்டு அது இசையல்ல, அது நமக்கான ஆசி. பச்சை காட்டு பாடுபட்டு வந்தாலும் பசி மறந்து ஆத்தா பாடுவாளே, வெள்ள நிலா வெளிச்சத்து வேப்ப மரத்து காற்று வீச அவ வெத்தலை போட்ட வாயால மெல்ல இழுப்பா ஒரு ராகம். அந்த ராகத்துல ராக இல்ல, என் உசுரோட ரத்தம் இருந்துச்சு. வெள்ள முந்தான சேலையில என் வேர்விய தொடச்ச அவ வெள்ளி நிலவ காட்டி சோறு ஊட்டி பாடுவாளே. மாமா வருமா மல்லிகையோட, மச்சான் வருமா மாம்பழத்தோட, உறவுகள் எல்லாம் ஒரு பாட்டுல உயிர் கொடுத்து கூப்பிடுவாளே. உலகத்துல எந்த வித்துமானம் போட முடியாத மெட்டு அது, தூக்கமெல்லாம் துள்ளி வந்து கண்ணுக்குள்ள குடியிருக்கும். ஏசி சத்த இல்ல, ஹெட்போன் தேடல, ஆத்தா மடியோட சுட்டுல அந்த அன்பு பாட்டுல நான் தூங்குனது ஒரு ராஜயோகம். இன்னைக்கு இசை தட்டுல கோடி பாட்டு இருக்கு, ஆனா என் ஆத்தா பாடுன அந்த அரகுர பாட்டுல இருந்த நிம்மதி

ஒரு துளி கூட இல்ல. உலகத்துல நான் கேட்ட முதல் இசை அம்மாவோட தாளாட்டுதான். அதுக்கு ஈடு இணை இந்த ஏழு உலகத்திலையும் இல்ல. அம்மா, அந்த சராசரங்கள் அறியும் முன்பே, அகிலத்தின் பேரொழிகள் கேட்கும் முன்பே, கருவறையின் இருட்டில் நான் கேட்ட முதல் இசை உன் தாளாட்டு. சுதி விலகாத உன் குரலில் சுருதி சேர்த்து உன் இதய துடிப்பு. இசை தட்டு இல்லா அந்த வானம் பாடியின் பாட்டில் இலக்கணம் கிடையாது. ஆனால் இறைவன் கலந்திருந்தான். தொட்டில் கம்பிகள் தாளமிட, தூக்கம் என்னை தழுவிக்கொள்ள, வழிகளை மறக்க செய்த அந்த பன்னிசை இன்று ஆயிரம் ராகங்கள் கேட்டாலும் ஈடாகாது அந்த மூன்றெழுத்து ராகத்திற்கு. நிலவை எனக்காக தர இறக்கி நீளவானை மெத்தையாக்கி என் விழி மூடும் வரை நீ பாடியது வெறும் பாட்டல்ல, என் வாழ்வின் அடித்தள சங்கீதம் என்று கூறி என் சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நன்றி.

இத்துடன் இன்றைய இது நம்ம ஏரியா நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி என் நவநீத பாண்டியன், நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன். நன்றி நேர்களே.

அவர் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளா.

நேயர்கள் இதுவரை கேட்டிருச்சித்த மதுரை தென்றல் நிகழ்ச்சியுடன் நிறைவடையே இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: மேம்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய சந்தைகளை உருவாக்கி தராங்க. படிப்படியாக நீங்க வெளிநாட்டுக்கு சந்தையானாலும் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடிய சந்தையாளானாலும் சரி, இந்த சந்தைகளை முறைப்படுத்துவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையாக அரசாங்கம் செய்திருக்கிறது. பல இடங்களில் இந்த மண்டி சிஸ்டம் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம படிப்படியாக அந்த இடத்துல விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டிய உரிய பலன்கள் என்னவோ அவர்கள் பொருட்களை உற்பத்தி செய்வது அதற்கான வணிகத்தின் மூலமாக பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். இன்னொரு பக்கம் கணிசமான கூட்டுறவு வங்கியின் வாயிலாகவும் சரி, தேசிய வங்கியின் வாயிலாகவும் சரி, ஏராளமான இந்த கடன்களை வந்து கொடுத்து அந்த விவசாயிகளை காப்பாற்றுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணுகிறார்கள்.
1: உரம் இதெல்லாம் கூட கொடுக்குறாங்க.
0: அது வந்து ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா அதற்கான காப்பீட்டை வந்து உருவாக்கி தருகிறார்கள். அப்ப நீங்க வந்து பயிர் காப்பீடு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுலேயும் கணிசமான அளவில் வந்து அரசாங்கத்தினுடைய மானியங்கள் இருக்கின்றன. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை விவசாயம் நல்லபடியாக வளர்ந்து அவர்களால் லாபம் சம்பாதிக்க முடியும்னா அதற்கான தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையும் வழங்கி அவர்களை காப்பாற்றுகிறார்கள். அதே மாதிரி விவசாயமே முடிந்து விட்டது என்றாலும் அந்த இடத்துல பாதுகாப்பு தரக்கூடிய காப்பீட்டையும் உருவாக்கி தந்திருக்கிறார். அப்போது ஒரு 360 degrees நாம் விவசாயத்தினுடைய அத்தனை கோணங்களிலும் என்ன விதமான நல்லது நடந்தால் அதற்கான ஒரு பலன் அவளுக்கு கிடைக்க வேண்டும். ரொம்ப மோசமான சூழ்நிலை ஏற்பட்டால் அல்லது வந்து போதுமான விலை கிடைக்கவில்லை என்றால் அதற்கான ஒரு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கடந்த 10 ஆண்டுகளில் பல மழைகளை நாம் பல பகுதிகளில் நாம் பார்த்துவிட்டோம், பல பாதிப்புகளை பார்த்துவிட்டோம். அதையெல்லாமும் விவசாயிகளையும் கைதூக்கி விடுவதற்கும் மீட்பதற்கும் தேவையான ஒரு நிதி ஆதாரங்களை உருவாக்கி கொடுத்து நம்ம வந்து அவர்களை மீட்பெடுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அரசாங்கம் உருவாக்கி கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்போ அவர்கள் நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நிச்சயமாக நாம வந்து உள்ளங்கையில் வைத்து தாங்க வேண்டியது அவசியம் என்பது நன்றாக தெரிகிறது. அதனால 6000 ரூபாய் சப்போர்ட்டாகத்தான் நாம பார்க்கணும். அதே சமயத்தில் அவர்கள் இயல்பாக தங்களுடைய நிலத்தில் வந்து என்ன விதமான பயிர்களை வைத்து என்ன விதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி தர முடியும் என்பதையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக நாம தெரிந்து கொள்ளலாம்.
1: நிச்சயமா சார், உழவு, தொழில், டிஜிட்டல் இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்களை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நாட்டு மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக நிறைய திட்டங்களை வந்து அரசு வந்து செயல்பட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் சுகாதார இயக்கம் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லுங்க சார்.
0: சுகாதாரம்னு வரும்போது நான் ரொம்ப முக்கியமாக கருதக்கூடியது ஒன்று வந்து உஜ்வாலா திட்டம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புற பெண்களுக்கு கேஸ் அடுப்பு கொடுக்கறதுங்கிறது சுகாதாரம் ரொம்ப முக்கியம். மரத்தினால் எரிச்சு செய்யக்கூடிய புகை என்பது ஒரு பெரிய பாதிப்பு. அப்போது அதை வந்து எப்படி நம்ம மீட்டெடுக்க முடியும் என்ற திட்டம் போது தான் இலவசமான கேஸ்களும் கொடுக்கறது அப்படிங்கிற திட்டங்கள் அங்கே ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பாக பெண் சுகாதாரத்திற்கான ஒரு மிக முக்கியமான பகுதி. டாய்லெட் கட்டி கொடுக்கறது, இது வந்து தேசிய அளவில் மிகப்பெரிய வெற்றிகரமான திட்டமாக இன்னைக்கு இருக்கு. அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அது வந்து ஒரு பெரிய சௌரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கின்றன, தேவையான வசதிகள் வந்திருக்கின்றன, அதுவும் பெண்களுக்கான வசதிகள் வந்திருக்கின்றன என்பது ரொம்ப முக்கியமானது. இது ஆரோக்கியத்தினுடைய இன்னொரு அம்சம். பெண்களுக்கான கல்வி, கல்வியில வந்து மிகப்பெரிய மாற்றங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவருக்கு தேவையான சானிட்டரி பேட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு என்னென்ன வசதிகள் எல்லாம் நீங்க பள்ளிகளுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த பள்ளிகளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. கல்விக்கு பண்ணி கொடுக்குறாங்க, அவங்களுடைய சுகாதாரத்துக்கு பண்ணி கொடுக்குறாங்க, உணவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ அவங்களுடைய மேற்கல்வி படிக்க போறாங்க, சொந்தமாக அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் என்றால் அதற்கான நிதியுதவிகளையும் வந்து வங்கிகளின் வாயிலாக இன்னைக்கு கடன்கள் கிடைத்து அவங்க வந்து செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. அது வந்து சேமிப்பு. இப்ப குறிப்பா அதே மாதிரி மருத்துவ கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க. பெண்களுக்கான மருத்துவ கட்டமைப்பு தான் இன்னைக்கு ரொம்ப வலுவாக இன்னைக்கு உருவாக்கி. தாய்சேய் நலம் என்பது அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு துறையாக இருக்கிறது. அதுல வந்து நீங்க இந்தியால பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் இறப்பு விகிதமே வந்து குறைவாக இருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி விவரம். 1000 ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் என்ற விவரம் எல்லாம் பார்க்கும்போது 12 ஆண்டுகளில் இந்த புள்ளி விவரங்கள் அவ்வளவு மகத்தான ஒரு சாதனையை தெரிவிக்கின்றன. நாம கணிசமாக பெண் குழந்தைகளின் இறப்பை நாம் வந்து தடுத்திருக்கிறோம். அதே மாதிரி ஆணுக்கு பெண் இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள். இந்தியாவில் எண்ணற்ற புதிய மருத்துவமனைகளை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனைகள், சிறந்த உயர்தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பது மருத்துவமனைகளை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறது.
1: மக்கள் மருந்தகம் அந்த மாதிரி விஷயங்கள்
0: அது வந்து இன்னொரு கம்ப்ளீட்டான ஒரு புரட்சிகரமான திட்டம் அரசாங்கத்தினுடைய. நீங்க சரியா சொன்னீங்க. என்னன்னா முழுசாக வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸினுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்த ஒரு துறையை வந்து மக்கள் மருந்தகங்கள் அப்படியே திறந்து விட்டன. அதாவது ஜெனரிக் மருந்துகள் என்பதை பற்றி இருந்த ஒரு தவறான அபிப்பிராயத்தை மக்கள் மனத்திலிருந்து முழுசாக நீக்கியவை வந்து மக்கள் மருந்தகங்கள் தான். இதே மருந்து தான், அதே விதமான காம்பவுண்டு தான், அதே விதமான ஒரு வீரியமுள்ள மருந்துகள் தான். ஆனால் நீங்கள் மிக குறைவான விலையில் கிடைக்கும், மிக அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதெல்லாம் ஜெனரிக் மெடிசனை பத்தி அதனால் வரை இருந்த தவறான அபிப்பிராயத்தையே முற்றிலுமாக அரசாங்கம் மாற்றி அமைத்தது. அதே சமயத்தில் இந்த மாதிரி இதர மருத்துவ முறைகள், ஆயுஷ் மருத்துவமனைகள் வாயிலாக நீங்கள்

0: வந்து உள்நாட்டு மருந்துகள் எல்லாவற்றையும் பயன்படுத்துவதற்கும் அந்த மருத்துவர்களை ஊக்குவிப்பதற்கும் அவர்களுடைய மருத்துவ பிராக்டிஸை வந்து அக்செப்ட் பண்ணுவதற்குமான ஒரு பெரிய கட்டமைப்பு இந்த 12 ஆண்டுகளில் தான் பெருமளவு ஏற்பட்டது. அப்போ நீங்கள் என்ன ஆச்சுன்னா, இதனுடைய தொடர்ச்சி தான் சர்வதேச யோகா தினம் மாதிரியான ஒரு தினத்துக்கெல்லாம் நம்ம வந்து யோகாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சர்வதேச அங்கீகாரம்
1: சிறந்த வாழ்வியல் முறையாக நமக்கு
0: ஜூன் 21 ஒரு சர்வதேச அளவிலான ஒரு நாளாகவே இன்னைக்கு வந்து எல்லா நாடுகளிலும் வந்து கடைபிடிக்கப்படுது, கொண்டாடப்படுகிறது. அப்போது நம்முடைய உள்நாட்டினுள்ள இருக்கக்கூடிய ஒரு தொன்மையான அறிவையும் நவீன மருத்துவத்தையும் இவை அத்தனையுமே ஒருங்கிணைத்து நம்முடைய மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறோம். குறிப்பாக இன்றைக்கி நீங்கள் வந்து பல இடங்களில் இப்போ போன பட்ஜெட்டில் கூட பார்த்தீங்கன்னா மூலிகைகள் வளர்ப்பது என்பதோ அல்லது வந்து மருத்துவ மூலிகைகள் பயன்படுத்துவது என்பதை வந்து நம்ம வந்து அதிகமாக ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கோம். அப்போது நம்முடைய இண்டிஜினியஸ் மெடிசனையும் அதே மாதிரி வெஸ்டர்ன் மெடிசனையும் ரெண்டுத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கிறோம், அதையும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறோம். பல மருத்துவமனைகளில் அதற்கான ஒரு இண்டிஜினியஸ் மருத்துவத்துக்கான பிரிவுகளை உருவாக்கி தருகிறோம். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு திறந்த மனதோடு நாம் வந்து எப்படி கட்டமைப்பை மேம்படுத்துகிறோம், இங்கே இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு உரிய ஒரு பலனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இதெல்லாம் சேர்ந்திருக்கிறோம். பெண்கள், குழந்தைகள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சுகாதாரம், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ வசதிகள், இது எல்லாவற்றையுமே ஒருங்கிணைத்து தான் இன்னைக்கு நாம எல்லாம் சேர்ந்திருக்கிறோம்.
1: இன்னைக்கு மூத்த குடிமக்களுக்கான சுகாதார காப்பீட்டு திட்டமும் வந்திருக்கீங்க சார்.
0: கிண்டியில் மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு மருத்துவமனை, தங்குமிடங்கள், இவை எல்லாவற்றையுமே நம்ம வந்து கவனம் எடுத்து நம்ம செய்கிறோம். அப்போது இது வந்து ஒவ்வொரு செக்டாராக நாம் பார்த்து செய்கிறோம். குறிப்பாக மீனவர்களா, சரி ரைட்டு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியினரையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் இருக்கக்கூடிய சிறுவர்கள், அவர்கள் இருக்கக்கூடிய முதியோர், இவங்க எல்லாரையும் எப்படி ஒருங்கிணைக்க முடியும், எந்த திட்டத்தின் வாயிலாக இவர்களுக்கு பயனை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்றெல்லாம் வந்து மிக விரிவான ஒரு திட்டம் அல்லது திட்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய வசதிகள் இது எல்லாவற்றையும் நாம் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறோம். அப்போது என்ன நடக்குதுன்னா, நாம் இந்த பிரச்சனையை நாம் சந்திக்கிறோமா, ரைட்டு, இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு, இது எந்த ஒரு துறையினுடைய ஒரு கண்காணிப்பில் கீழே கொண்டு வர முடியும், அதனுக்கு என்ன விதமான வசதிகளை செய்ய முடியும், அதற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு தேவைப்படும், அதில் என்ன விதமான இலக்குகள் நிர்ணயிக்கப்படும். இப்போ இதில் மிக முக்கியமான ஒரு அரசாங்கத்தினுடைய 12 ஆண்டுகால சாதனை என்று பேசும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்றால் இலக்குகளை நோக்கிய முன்னேற்றம் என்பது தான் மிக முக்கியம். அதாவது ஒவ்வொன்று ஒவ்வொரு இலக்கு, நான் இன்றைக்கு 1-2 கோடி பேருக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பேன், சேர்த்து விட்டேனா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் சேர்த்து விட்டேன், அந்த 2 கோடியை அடுத்ததாக 4 கோடி ஆக்குவேன், 4 கோடியை 8 கோடியாக ஆக்குவேன். அப்போது எனக்கான அந்த தேவை என்பது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அது இலக்குகளை நிர்ணயித்து அந்த இலக்குகளை அடைவதற்கான ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். அப்போ என்ன நமக்கு தெரியுதுன்னா, பயனாளிகள் கண்ணெதிரில் தெரிகிறாள், யார் பயனாளிகளே என்றே தெரியாமல், அவர்கள் வந்து உண்மையாக அந்த பயனை அடைந்தார்களா என்றே தெரியாமல் இருந்த சூழ்நிலை என்பது மாறி இலக்குகளை நிர்ணயித்து இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்தி அந்த குறிப்பிட்ட இலக்குகளை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அடைந்து நாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கோம். அரசாங்கத்துடைய இந்த 12 ஆண்டுகால பயணம் என்பது மிகப்பெரிய இலக்குகளை கூட சிறு சிறு இலக்குகளாக பிரித்து கொண்டு அந்த இலக்குகளை அடைவதற்கான ஒரு முயற்சியை அரசாங்கம் வெட்டி பெற்று கொண்டே வருகிறது. அதனால் அந்த பயன் வந்து பகுதி பகுதியாக போய் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: நிச்சயமா சார், பெண்களுக்கான நாட்டு மக்களுக்கான நலனுக்காக என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அரசு, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் அப்படின்ற ஒரு சிறப்பான இயக்கம் வந்து முன்னெடுக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து பள்ளிக்கு வந்து போகிறாங்க. அவங்களுக்கான ஒரு எதிர்காலம் வந்து சிறப்பாக அமையறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் அரசு எடுத்திருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க?
0: பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தினுடைய ஒரு இலக்கு, தலைப்பு எல்லாமே. என்ன நடந்திருக்குன்னா, நம்ம வந்து இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலையும் ஒரே விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பெண் குழந்தைகளுக்கு இருந்ததில்லை. என்னென்னா எல்லா இடத்துலையும் இங்கே விதவிதமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. சில இடங்களில் குறிப்பாக தென்னகம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கல்வி ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சது, ஒரு பண்பாட்டு ரீதியாக வளர்ச்சி அடைந்ததுனால நம்ம பெண் குழந்தைகளை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் நம்ம பெண் குழந்தைகளோடு வைத்திருக்கிறோம். ஆனால் பல வட மாநிலங்களில் இன்றைக்கி மிகப்பெரிய மாற்றத்தை நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துலலாம் தேவைப்படக்கூடிய அடிப்படையான ஒரு பண்பு என்னென்னா, நம்ம வந்து அந்த இடத்துல பெண் குழந்தைகளை காக்க வேண்டும், அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய சிரமங்களை நாம் தீர்க்க வேண்டும், குறிப்பாக பிறப்பிலிருந்து ஏற்படக்கூடிய மருத்துவ ரீதியான பாதிப்புகளை சரி பண்ணி பின்னாடி அவர்கள் படிக்கவும் வைப்போம். அந்த படிக்கவும் வைப்பது என்பது தான் மிக முக்கியமானது. அந்த படிக்க வைக்கக்கூடிய இடத்துல தான் அரசாங்கம் பெரிய அளவில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறது. பெண் கல்வி என்பது ஒரு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அடித்தளமான அம்சம். நாளைய தலைமுறை பெண்களில் பல பேர் வந்து முன்னாடி காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா வகுப்புக்கே போகாதவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச கல்வி தகுதி கல்லூரிக்காவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பாவது கண்டிப்பாக படித்திருக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து கல்லூரிக்காவது அவங்க போயிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுடைய ஒரு கல்வித்தரத்தினை சராசரியாகவே முன்னேற்றி கொண்டிருக்கிறார். அதாவது பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு

0: மாநிலமும் வேறுபட்ட ஒரு எண்ணிக்கையை காண்பித்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலக்குகள் எப்படி இருக்குன்னு குறைஞ்சபட்சம் அவங்க வந்து மிடில் ஸ்கூலை தொட்டிருக்கணும். பல மாநிலங்களில் இன்னும் மிடில் ஸ்கூலே தொடலை, பல மாநிலங்கள் ஹையர் செகண்டரியே தொடலை. இவங்க எல்லாரினுடைய எண்ணிக்கையும் நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். இப்போ நீங்கள் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் புள்ளியோரெலாம் படித்த போதெல்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் வட மாநிலங்கள்லாம் பெண் கல்வியில் கிட்டத்தட்ட 68% அளவுக்கு நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம். அதாவது கல்லூரி வரைக்கும் போகக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை, இது தேசிய புள்ளியோரங்கள். அப்படி பார்க்கும்போதெல்லாம் நம்ம வந்து ஆச்சரியப்படுறோம். அப்படின்னா நம்ம படிப்படியாக அவருடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவருடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவருடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதெல்லாம் பெண்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு எதிர்காலத்துக்கு செய்யப்படக்கூடிய முதலீடாகத்தான் நம்ம பார்க்கணும்.
1: மாற்று எரிபொருளுக்கான முக்கியத்துவத்தை வந்து அரசு வந்து கொடுத்துட்டு வராங்க. தற்காலத்துக்கு வந்து மாற்று எரிபொருளை பயன்படுத்துங்க அப்படின்னு ஊக்கமும் கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய இடத்துல இப்போ இந்த சூரிய சக்தி பயன்பாடு அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம்.
0: மிக அவசியமான தேவை, காலத்திற்கான தேவை. சர்வதேச பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொள்ளும் போதும் இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. என்னன்னா சர்வதேச அளவில் இன்னைக்கு வந்து நம்ம பருவநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. நதிகள் அழிகின்றன, கடல்கள் வந்து வற்றி வருகின்றன. இதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய சிக்கல், அது வந்து இயற்கையான சிக்கல். இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்க செயற்கையான சிக்கல் என்னென்னா இந்த ஹோர்மூஸ் நீரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு. இந்த ஹோர்மூஸ் சூழ்நிலை இயல்பு நிலைக்கு வருவதற்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் என்று தெரியவில்லை. அதனால் நம்முடைய எண்ணெய் பயன்பாட்டை வந்து பெருமளவு குறைத்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்போ தான் நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இதர எரிபொருள் ஆற்றல்கள், சூரிய மின்சாரமாகட்டும், குறிப்பாக நம்ம தண்ணீர்லேருந்து எடுக்கக்கூடிய நீர் மின்சாரமாகட்டும், காற்றாலை மின்சாரமாகட்டும், இதை எல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதை வைத்துக்கொண்டு இயங்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். இப்போ நீங்கள் குறிப்பாக நீங்கள் ஹைட்ரஜனில் இயங்கக்கூடிய வாகனங்கள்லாம் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். எத்தனாலேயே முழுசாக இயங்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே அடுத்த ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு விஷயமாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃப்ளெக்ஸி என்ஜின் சொல்கிறாங்க. அதாவது ஃப்ளெக்ஸி என்ஜின் என்னென்னா அது பெட்ரோல் டீசல்லையும் இயங்கும், இல்லைனா நீங்கள் வந்து எத்தனாலையும் இயங்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் அந்த மாதிரியான வெகு சில நிறுவனங்கள் தான் அந்த மாதிரியான வாகனங்களை தயாரித்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் அது மாதிரி வாகனங்களை தயாரிக்க வேண்டும். இந்த ஃப்ளெக்ஸி ஃபியூவலில் இயங்கக்கூடிய வாகனங்கள் வந்துவிட்டால் நீங்கள் 100% எத்தனாலில் கூட நம்மளால் வந்து வாகனங்களை இயக்க முடியும் என்பதெல்லாம் வரும்பொழுது நாம் இதெல்லாம் வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்வு. சில விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னா நம்மளை வந்து ஒரு சில விஷயங்கள் புஷ் பண்ணது.
1: இக்கட்டான தருணம் வரும்போது அடுத்த முடிவை நம்ம பார்க்கணும்.
0: எப்படி கொரோனா காலத்துல நமக்கு டிஜிட்டல் உலகம் வந்து எப்படி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தனவோ இப்ப இந்த ஹோர்மோஸ் நீரணையும் இந்த சர்வதேச சிக்கல்களும் எரிபொருள் ரீதியாக நம்ம வந்து முற்றிலுமான வேற ஒரு திசைக்கு நம்மை நகர்த்தி கொண்டிருக்கின்றன. இதைத்தான் பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 12 ஆண்டுகளில் பல புரட்சிகளை, பல மாற்றங்களை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த கட்ட மாற்றமாகத்தான் இந்த எரிபொருள் சார்ந்த மாற்றம் வந்து இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு.
1: நிச்சயமா சார், மத்திய அரசோட 12 ஆண்டுகால சாதனைகள், அதுலேயும் வந்து மக்கள் நலனுக்காக செய்யப்பட்டது, நாட்டு நலனுக்காக செய்யப்பட்டது, குறிப்பாக கட்டமைப்புக்காக செய்யப்பட்டது, இப்படி பல விஷயங்கள், தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி மேடம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை, எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. முதலில் சரசீருஹாசன பிரிய. புலியூர் துரைசாமி ஐயங்கார் இயற்றியது நாட்டை ராகம் ஆதிதாளம்.

அடுத்து சரசீருகாட்சி என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம். சரஸ்வதி ராகம் ஆதி தாளம்.

ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீண இசை. எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து தேவி ஜெகஜ்ஜனனி சுவாதி திருநாள் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம் ஆதிதாளம்.

சரசிஜனாப சோதரி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. நாககாந்தாரி ராகம், ரூபகதாளம்.

அரங்கசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா.

வறுமைக்கு தந்தால் தர்மமடா, கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு கூட்டி வைத்தால் அது கர்மமடா. காசேதான் கடவுளப்பா.

ஆகாஷவாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நட்சத்திர நாதங்கள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து கேட்கலாம் நாளை ஒலிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியின் நேரமாக. நேர்களை நாளை காலை 6:10 இணைத்தாண்டும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள். தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளிரில் இன்றொரு செய்தி. இதில் அறிவிப்புகளை தொடர்ந்து இன்றொரு செய்தியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சுழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். காலை 7:00 மதுரை தென்றல். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ்க. இதில் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள். காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. இதில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக கழிவு மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனை

இவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ் அவர்கள். காலை 9 மணிக்கு அரங்கிசை சென்னை ஏஞ்சலாக இடம்பெறும். 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல். 10:02 எனக்கு பிடித்த பாடல். காலை 11:02 ஸ்பெஷல் பயோலிங்குவல் ப்ரோக்ராம் சீரீஸ் அண்ட் வேரியஸ் தீம்ஸ் ரிகார்டிங் கம்ப்ளீஷன் ஆஃப் 12 இயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். தொடர்ந்து 11:37 மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 12 நிகழ்ச்சியும் நேரமும் இடம்பெறும். 12:10 இசை மேடை. இதில் ஜெய வெங்கட்ராமன் அவர்களின் பாடல் இசை மாதர் வாசா ராகமாளிகா சதுர்ஸ்ராஜம்பா திருப்புகள் இடம்பெறும்.

நாளை 1:10 எண்ணூர் தொழில் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மில்லிசை இடம்பெறும். நாளை 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெற மீண்டும் 5:27 மாலை ஒளிபரப்பு தொடங்கும். 5:30 என்சிஆர்டி விளம்பர நிகழ்ச்சி கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சியும் நிரம்பும் இடம்பெறும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்களாக நாயகன் திரைப்படத்திலிருந்து ஒரு இழப்பை கேட்கலாம். நாளை மாலை 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வழங்கியவர் சி ராஜா அவர்கள்.

0: நாளை 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். 7:30 மண்ணும் மணியும். இதில் பலாவில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரிய குளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பல அறிவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஜி சதீஷ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமுறை சிந்தனை, விடைபெறும் ஆகியன இடம்பெறும். நாளை 8:30 நலமாய் வாழ, ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவர் தகவல்கள் தருகிறார். ஹோமியோபதி மருத்துவர் மு பிரபாகரன் அவர்கள். நாளை 9:30 நாடகமலர், இதில் அலையும் ஆசைகள் நாடகம் எழுதியவர் அகஸ்டோ அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நாளை 10:00 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ரீஜினல் ஃபோக் அண்ட் லைட் மியூசிக், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் இடம்பெறும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஞ்சலாக கேட்கலாம். 11:10 ஒளிபரப்பு நிறைவே பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது நாளை ஒளிபரப்பு இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமாக. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: The Union Cabinet has approved one-time budgetary support of 10,000 crore rupees for oil marketing companies to provide aviation turbine fuel or ATF price stabilization support to Indian Airlines for the domestic and international operations. The support will be provided to companies to facilitate stable ATF pricing for airlines during the ongoing period of exceptional fuel price volatility arising from the West Asia crisis. Briefing media in New Delhi today, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said, this is a self-sustaining revolving fund which will help to stabilize ATF prices for scheduled Indian carriers.
2: ATF price stabilization fund mein
3: a self sustaining revolving fund has been established under the ATF price stabilization fund. Airline carriers who want to participate in this will be provided aviation turbine fuel at a stable price during the current crisis. This is expected to significantly reduce the adverse impact on the aviation sector, where over 70 lakh jobs had started to be affected by the ongoing stress in the industry.
2: Laga tha because of the stress in the sector, wo isse significantly mitigate hoga.
1: The Union Cabinet has also approved a scheme for support to the National Capital Region Planning Board for replacement of old trucks and buses in Delhi NCR area. The scheme, with a total financial outlay of 9,585 crore rupees, seeks to incentivize owners of trucks and buses registered in the Delhi NCR region that comply with BS4 or earlier emission norms to replace them with BS6 or electric vehicles. In major political developments in West Bengal, Ritaprat Banerjee has been appointed as the leader of the opposition in the West Bengal Legislative Assembly. The appointment follows the Assembly Speaker's reported recognition of a rebel group of Trinamool Congress legislators as a separate legislature party. In Karnataka, senior Congress leader D.K. Shivakumar was sworn

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே. ஜெய் ஹிந்த்.